நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 31 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22 தேதி இன்று சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 50 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திரு. அதிகாரம் இல்லறவியல். விளக்கம்: அறம் இஃது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தான் சேரும் திறனறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி. 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
6: தெரியாது சார்.
5: கோரிமேடு
6: தெரியவே தெரியாது சார்.
5: கீழூர், அரியூர், பங்கூர்,
6: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
7: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
8: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
9: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
10: அப்படியே பேசிட்டாலும்
8: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
11: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
9: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
8: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
11: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
9: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லாம் சண்முகம் ரெயின்போவுக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்ட.

பவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 சூழல் அறிவோம், கடலும் ஒரு காடுதான் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமையில் நினைவலைகள் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ இளைஞர்களிடையே புகையிலை ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் அவர்கள். 7:30 பி எஃப் டபிள்யூ உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரத்தை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:40 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே மேக்ஸ். 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 வரையிலும், 11:47 முதல் 12 வரையிலும் மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப் சீசன் 7. பனிரெண்டு பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள் இந்த மாதம் 19 என்று பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து பங்கேற்ற பல்சுவை நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா. 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு இதில் நேரலையில் இணைகிறார் ஆர். ஜே. விமல். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். பதினொன்று புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். சேவை செய்திகள். புதுச்சேரி உழவர்கரை மூலக்குளம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48 ஆடிப்பெருவிழா பிரம்மோற்சவ விழாவில் இன்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் வீதி உலா நடைபெறும். புதுச்சேரி அண்ணாமலை நகர் ஸ்ரீ பாலவிநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய விழாவில் மாலை 5:00 அம்மன் ஊர்வலம். புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27 பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழா இன்று மாலை 3:15 புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெறும். kHz முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலாம், 8:00 முதல் 8:15 வரை நம்ம மெட்ராஸ், 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா. கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம், 9:00 அரங்கிசை,

மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலகாவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங், சென்னையிலிருந்து அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. பனிரெண்டு 12:15 இசை பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை, சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியுள்ள பாடல். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிப்பயிற்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் டாக்டர் பி மார்டின் ஜோசப் அவர்கள், மாணவி எம் மெர்சிபா. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீதச்சாரல், ராதா ஜெயலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 வண்டிச்சோலை சின்ராசு, திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை ஏ ஆர் ரஹ்மான், கதை சிவராம் காந்தி, இயக்கம் மனோஜ்குமார். மாலை 5:00 இளைய பாரதம், இந்த மாதம் 19 தேதியன்று பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகள் வானொலி தொகுப்பு, அமைப்பு ஏ பி எலிசபெத், அமைப்பில் உதவி ஏஞ்சலா. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி மன்னாடிப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். மாலை 6:00 முதல் 6:10 வரை, 7:00 முதல் 7:15 வரை, 8:00 முதல் 8:57 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நேரம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கீதா அவர்களின் உரை, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள வேளாண்மை மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலை. 10:00 அகில பாரதிய இசை நிகழ்ச்சியில் அகில பாரத இசை நிகழ்ச்சி. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 1215 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
2: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரிமண்டி காணத்தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான்

0: பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கழுமலம் என்னும் ஊரை வளைத்துக் கொண்டு போர் செய்தான். கணக்கால் இரும்பரையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற்கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசைப்புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர். இரும்புறையை திரளரும் தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில் சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழ நாடு அடைந்து மன்னன் செங்கனானைக் கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவழி 40 என்ற நூலை இயற்றிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசு காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேர நாட்டு வேந்தன் கணக்கால் இரும்புறையை பெறுதலை காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தருகை என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவிட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற்கோட்டம் சென்று சேரும் முன் அங்கே வேறொன்று நிகழ்ந்து விட்டது. சிறையில் இருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தர கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்துக் கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழவீரப்பினும் உந்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்முறோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய் போல கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே என்றும் சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும் மன வலிமையின்றி வேட்கை தாளாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசரென போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை என்று கூறி கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக உடல் ஒருவால் நடுங்கித் துடிக்க அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார் மானம் போற்றிய மன்னனே என்று பீரிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15. 8 நேர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் வீசவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 5ஆம் நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். முட்டை அமிலம் மீன் அமிலம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: இந்த ஆத்தங்கார ஓரமா தினந்தோப்பு வச்சதுல ரொம்ப நல்லதா போச்சு. எவ்வளவு பசுமையா அழகா ஒசரமா வளர்ந்துருக்குது. அத்தி மரம் கூட அழகா இருக்கு.
2: சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாடையறக்கு சோறு

0: கருத்துமுத்து, எப்பா கருத்துமுத்து,
1: யாரு காத்தமுத்தா? வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா பாட்டுலாம் பாடிக்கிட்டு இருக்க?
1: வயல்வெளிக்கு வந்தாலே ஒரு குச்சாலம் தான் எனக்கு.
0: ஓஹோ, இயற்கை காட்சி.
1: ஆமா,
0: அப்படியே பறவைகள் பறக்கிறது.
1: ஆமா,
0: அப்புறம் ஏதாவது விலங்குகள் போறது. அப்புறம் வரப்பு ஓரத்துல ரோட்டு ஓரத்துல ஆம்பளை பொம்பளைங்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து ரசிக்கிறது.
1: வயல்வெளியில தான் அழகா ரசிக்கிறேன் நானு. காத்தமுத்த, நேற்று தான் தென்னங்காயில பின்ன கடல இத உட்காருப்பா அப்படியே.
0: சரிப்பா சரிப்பா, உட்காரம்ப்பா. கருத்தமுத்த, ஏற்கனவே உனக்கு அமுத கரைசல் எப்படி தயார் பண்ணணும் அத நான் சொல்லியிருக்கேன்.
1: ஆமா, பஞ்சகாவியம் சொன்ன.
0: ஆமாப்பா, இன்னைக்கு உனக்கு நான் மூணு விஷயம் சொல்லிட்டு போறேன்ப்பா.
1: அப்படியா, என்ன காத்தமுத்த?
0: ஒன்னு முட்டை அமிலம்.
1: முட்டை அமிலமா காத்தமுத்த? முட்டை ஆம்லெட் கேள்விப்பட்டிருக்கேன், ஆஃப் ஆயில் கேள்விப்பட்டிருக்கேன், நீனா புதுசா முட்டை அமிலம் சொல்ற?
0: ஏன்பா, முட்டை அமிலம் தயார் பண்ணோம்னா அது இயற்கையான ஒரு சத்தா நம்ம பயிர்களுக்கு அமைதுப்பா.
1: ஓஹோ,
0: இதுக்கு அஞ்சு முட்டை எடுத்துக்க.
1: சரி, என்னது கோழி முட்டையா காத்தமுத்த?
0: ஆமாப்பா, கோழி முட்டை ஒரு அஞ்சு எடுத்துக்க.
1: சரி, அஞ்சு கோழி இது அதுவே நிறைய முட்டை இடுது.
0: ஒரு 10 by 5 எலுமிச்சம்பழம் எடுத்துக்க.
1: என் கூட பெரிய மரமே இருக்குது.
0: அப்புறம் ஒரு 250 gram வெல்லம்.
1: கரும்புலயும் வெள்ளம் காய்ச்சி நிறைய வெள்ளம் வச்சுக்கிறேன் வீட்டுல.
0: அப்புறம் என்னப்பா, உனக்கு முட்டையும் ஃப்ரீயாகி போச்சு, எலுமிச்சம்பழமும் ஃப்ரீயாகி போச்சு, வெள்ளமும் வச்சிருக்கிற.
1: ஆமாப்பா,
0: இப்ப நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்.
1: சரி,
0: முட்டைய ஒரு ஜாடியில போட்டு அது முழுகிற மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கட் பண்ணி நல்லா புழிஞ்சு விடு. சாறுல வந்து அப்படியே அந்த முட்டை எல்லாம் முழுகிற மாதிரி 10 நாள் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிருப்பா. 10 நாளைக்கு அப்புறம் முட்டைய எடுத்து அதை உடைச்சி திரும்ப அதிலேயே ஊத்திரு.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி,
0: இப்படி ஒரு கலவை தயார் பண்ணிட்ட. இதுல நீ ஏற்கனவே வெள்ளம் வச்சிருந்தீல,
1: ஆமா,
0: அதையும் சேர்த்து
1: சரி
0: இன்னொரு 10 நாளைக்கு அப்படியே வச்சிரு.
1: ஓஹோ,
0: நல்லா கலக்கி கலக்கி விட்டுக.
1: அதாவது எலுமிச்சம்பழம் முட்டை வெள்ளம்.
0: ஆமா, இப்ப 10 நாள் கழிச்ச பிறகு அப்படியே வச்சு பாத்தீங்கன்னா அந்த கரைசல் வந்து உரமா தெளிக்கிறதுக்கு தயாராயிடும்பா.
1: ஓஹோ,
0: மீன் அமிலத்தை போல இதுவும் தாவரங்களுக்கு ஒரு சிறந்த ஊட்டச்சத்து. அப்புறம் தாவர வளர்ச்சியையும் இது அதிகப்படுத்துதான்.
1: விளைச்சல் அதிகமா வருமா காத்தமுத்த?
0: கட்டாயம்பா. ஆனா நீ இதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பயன்படுத்தணும்.
1: அதுனா காத்தமுத்து, பார்த்து ஜாக்கிரதையா வர சொல்ற?
0: ஒண்ணு இல்ல கருத்தமுத்த, இந்த முட்டை அமிலத்தை பயன்படுத்தும் போது அதிகமா பயன்படுத்த கூடாது, பயிர் கருகிடும்.
1: ஓஹோ,
0: அதனால 1 liter தண்ணீர்ல 1 milli இல்லனா 2 milli.
1: சரி சரி,
0: அவ்வளவுதான். இப்படிதான் கலந்து நம்ம பயிர்களுக்கு இதை அடிக்கணும்.
1: ஓஹோ,
0: அப்பதான் பயிர்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும், வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்கும். அப்ப முட்டை அமிலம் தயார் பண்ணி நீ பயிர்களுக்கு பயன்படுத்துற.
1: ஆமா, இயற்கையான உணவு நம்ம சாப்பிடுறோம்.
0: இன்னும் ஒண்ணு, மீன் அமிலம் தயார் பண்றது.
1: காத்தமுத்த, நீ மீன் அமிலம்னு சொல்லிட்ட, நண்பன் வீட்டு தோட்டத்துக்கு போன, அவனும் மீன் அமிலம் தான் பண்றான். 1.5 kilometer தூரத்துக்கு ஒரே நாத்தம்பா, தாங்க முடியல.
0: கருத்தமுத்து, மீன் அமிலத்தை தயார் பண்ணும் போது மீனுடைய குடல்லாம் இருக்குல்ல,
1: குடலா,
0: அதை பயன்படுத்த கூடாதுப்பா.
1: ஓஹோ,
0: அந்த குடலை பயன்படுத்தணும்னா நமக்கு என்னமோ நல்லது தரக்கூடிய அளவுல தான் அது இருக்கும்.
1: ஆமா,
0: ஏன்னா செடிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுலயும் சத்த குடுக்கறதுலயும் நமக்கு நல்ல விதத்துலதான் அது பயன்படுது. ஆனா நாத்தம் தாங்க முடியாது.
1: ஓ, அதானே.
0: அதனால குடலை வந்து நாம பயன்படுத்தாம அதை தூரம் எரிஞ்சிடணும்.
1: சரி சரி சரி,
0: இப்ப குடலை நீக்கி மீன் மட்டும் இருக்கு இல்லையா, அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போட்டு அது கூட தூள் வெள்ளம் அதை சேர்க்கணும்பா.
1: ஓஹோ,
0: அளவு பாத்தீங்கன்னா 1 kilo மீனுக்கு 1 kilo வெள்ளம். இந்த அளவுல ஒரு பரந்த வாய்ப்பகுதி கொண்ட ஒரு கண்ணாடி குடுவை அல்லது பிளாஸ்டிக் ஜாடி இதுல அதை போட்டு காற்று புகாதவாறு நல்லா இறுக்கமா மூடி வச்சிடணும்.
1: அப்படியா?
0: ஜாடிய குலுக்க குலுக்க அந்த கரைசல் நல்லா கரைஞ்சு அப்படியே எல்லாம் கலந்துரும்.
1: ஓஹோ,
0: தண்ணீர் சேர்த்த கூடாதுப்பா. 30 நாள் இதே மாதிரி வச்சிருந்தோம்னா அப்படியே நல்லா நொதிச்சு புடும்பா. நைலான் வலை கொண்டு அதை வடிகட்டணும்னா, நம்ம 1 kilo மீன் 1 kilo வெள்ளம் போட்டோம் இல்லையா, 300 to 500 milli அளவுக்கு

0: தேன் போன்ற ஒரு திரவம் கிடைக்கும்பா. இது தாவரங்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்துப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி காதமுத்து.
0: இது அருமையான ஒரு சத்துப்பா. நம்ம பயிர்களுக்கு நல்ல பூச்சி விரட்டி இது அடிச்ச உடனே எந்த பூச்சி நம்ம பயிர்களை வந்து அண்டாது.
1: இது எப்படி பயன்படுத்தணும் காதமுத்து? அடி சொல்றல, அது பக்கத்து குழிக்காரு ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கிறாரு, அது போல அடிக்கணுமா?
0: நீ ஸ்ப்ரேயர் வச்சு அடிக்கலாம்ப்பா. முட்டை அமிலத்துக்கு என்ன சொன்னேன், ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டா 1 ml அல்லது 2 ml அப்படி சொன்னேன். மீன் அமிலத்தை பொறுத்த அளவுக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml. புரியுதா? இந்த மாதிரி நம்ம கலந்து அடிக்கணும்.
1: புரியுது புரியுது.
0: இந்த மாதிரி நம்ம சேர்த்து அடிச்சோம்னா பயிர் வந்து அமோகமா விளைச்சல் கொடுக்கும்பா. கருத்தமுத்த
1: சொல்லு கருத்தமுத்த.
0: இன்னொன்னு உனக்கு ஜீவாமிர்தத்தை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு திடீர்னு ஒரு வேலை இருக்கிறது இப்பதான் ஞாபகத்துக்கு வருது.
1: என்ன வேலைப்பா?
0: ஆமாப்பா, நான் டவுன் வரைக்கும் போகணும்பா.
1: சரி சரி சரி.
0: அங்க போயிட்டு வீட்டுக்கு கொய்யா பழம் வாங்கிட்டு வரலாம்னு இருக்கேன்.
1: கொய்யா பழமா? கொய்யா செம டேஸ்ட்பா. காதுமுத்த, எந்தெந்த காலத்துலலாம் கொய்யா பழம் சாப்பிடலாம்? ஆனா எங்க அப்பா சொல்லிக்கிறாரு குளிர் காலத்துலலாம் சாப்பிடக்கூடாதுன்னு. நீ என்ன சொல்ற காதுமுத்த?
0: எப்பா, குளிர்காலத்துல சாப்பிடறதுக்குன்னு சில பழம் இருக்குது. குளிர்காலத்துல ஆப்பிள் சாப்பிடலாம், ஆரஞ்சு சாப்பிடலாம், அப்புறம் அந்த கிவி பழம் அது சாப்பிடலாம், திராட்சை பழம் சாப்பிடலாம், அப்புறம் கொய்யா சாப்பிடலாம்ப்பா.
1: அடேப்பா!
0: ஆமாப்பா, கொய்யா நம்ம ஊர்லயே விளையுது, நம்ம நாட்டு பழம். அதுல அந்த சேப்பு பழம் இருக்கு பாருப்பா, அது சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுப்பா.
1: காதுமுத்து, நீ சொல்ற மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் விலை அதிகமாகுதுப்பா.
0: ஆமா,
1: கொய்யா பழம் நம்ம வீட்டு சைடு அங்க கிடைக்குது.
0: ஆமாப்பா, கொய்யா பழம் குளிர்கால சீசன்ல கட்டாயம் சாப்பிடணும்பா. ஏன்னா உடல் கொஞ்சம் வறட்சி மாதிரி இருக்கும், இப்ப நம்மளுடைய தோல் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாம் இந்த கொய்யா பழம் ரொம்ப நல்லதுப்பா. எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்பா. ஏன்னா சில பேர் குளிர்காலத்துல எலும்பெல்லாம் வலிக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. குய்யா பழத்தை அடிக்கடி சாப்பிடுற ஆள்ல நான் ஒருத்தன்.
1: பார்த்தாலே தெரியுதுப்பா, ஆளும் வாட்டஞ்சாட்டமா தான் இருக்கிறேன்.
0: எப்பா, நீனும் அதே மாதிரி சாப்பிடு.
1: சரி சரி சரி.
0: இன்ன மாதிரி நீனும் வாட்டஞ்சாட்டமா ஆயிடலாம்.
1: அப்ப நிறைய சாப்பிடுறேன் நானு.
0: சரி கருத்தமுத்த.
1: சரி,
0: நான் டவுனுக்கு போய் குய்யா பழம் வாங்கிட்டு வரேன்.
1: சரி,
0: மதியானம் வீட்டு பக்கம் அப்பா உனக்கு 2 தரேன்.
1: கருத்தமுத்த, சிகப்பா இருக்குமே நாட்டு கொய்யா, அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருப்பா.
0: எப்பா, அதான் நான் வாங்கணும்னே போயிட்டு இருக்கேன்பா.
1: சரி சரி சரி,
0: கட்டாயம் வாங்கிட்டு வரேன். நீ மதியானம் நம்ம வீட்டு பக்கம் வந்துரு.
1: சரி
0: சரி காதமுத்து, நான் கிளம்புறேன்.
1: சரி காதமுத்து, பார்த்து போயிட்டு வா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகள் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை

0: திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள், தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவேக அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக் ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதைப் போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும், குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும், ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவேக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவேக அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
2: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 ஆகஸ்ட் 1 முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குக்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய்

0: கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம். யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ பி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குமோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
1: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டுப்பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரை இறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். கடலும் ஒரு காடுதான். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். உலகம் என்ற சொல்லை எதிர்கொண்டதும் நம் மனதில் தோன்றுவது நிலப்பரப்புகள் மட்டுமே. ஆனால் யதார்த்தத்தில் உலகின் மொத்த பரப்பில் நிலம் 29% மட்டுமே உள்ளது. பெரும்பான்மையான 71% இருப்பது பெரும் கடல்கள்தான். அதே போலவே காடுகள் என்றால் நமக்கு தோன்றுவது அடர்ந்த மழைக்காடுகள் மட்டுமே. ஆனால் நமது கற்பிதங்களை மீறிய காடுகளில் ஒன்று நமது பூமியெங்கும் பரந்து விரிந்துள்ள பெருங்கடல்கள் ஆகும். நிலப்பகுதியில் இருப்பதைப் போலவே கடல் நீரின் அடியிலும் குன்றுகள், எரிமலைகள், பீடபூமிகள், பள்ளத்தாக்குகள் என பல்வகைப்பட்ட நில அமைப்புகள் நிறைந்துள்ளன. கடல் பல சுற்றுப்புற சேவைகளை ஆற்றி ஒரு மிகப்பெரிய சூழல் மண்டலமாக வாழ்ந்தாலும் சற்று உற்று நோக்கினால் கடலை சார்ந்த கடற்கரைகள், கடற்கரை ஓர காடுகள், அலையாத்திக் காடுகள், உப்பு சதுப்பு நிலங்கள், கடலின் உள்ளே இருக்கும் பவள

0: பாறைகள் போன்ற பல்வேறுபட்ட சூழல் அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கடற்கரை பகுதி மணற்பாங்காகவோ அல்லது பாறைகள் நிறைந்தோ காணப்படுகிறது. மணற்பாங்கான கடற்கரைகளில் வசிக்கும் விலங்குகளில் பெரும்பான்மையானவை நீரில் மிதக்கும் உணவுத் துகள்களை சலித்து உண்ணும் வடிகட்டி உண்ணிகளாக அல்லது மண்ணில் மேற்பரப்பில் இருக்கும் படிவுகளில் உள்ள கரிமப் பொருட்களை உண்ணும் சிதைபொருள் உண்ணிகளாக இருக்கின்றன. இங்கு பெரும்பாலும் தாவரங்கள் வளர்வதில்லை. பாறை பாங்கான கடற்கரை பகுதி விலங்குகள் மற்றும் தாவரங்கள் இணைந்து வாழும் பகுதியாக இருக்கிறது. ஆனாலும் அலைகளின் தாக்கம் இருப்பதால் தாவரங்கள் பறந்து விரிந்து வளர்வது இல்லை. கடலுக்கும் நிலத்திற்கும் இடையிலான தாது பொருட்கள் சுழற்சியில் இந்த மண்டலம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கடற்கரை ஓரங்களில் இருக்கும் சதுப்பு நிலங்களும் அவற்றில் இருக்கும் அலையாத்தி காடுகளும் பல்வேறு வகையான சிற்றினங்களை உள்ளடக்கிய பசுமை மாறா காடுகளாகும். இவை மீன்கள், நண்டுகள் போன்ற உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் அவை இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் விளங்குகின்றன. மேலும் கடல் அலையின் தீவிரத்தை பெரிதும் குறைத்து கடலோரப் பகுதிகளை காக்கும் அரணாக விளங்குகின்றன. தவிரவும் இவை நிலத்தில் இருந்து கடலுக்குள் வடிந்தோடும் நதிகளில் உள்ள வண்டல் மண்ணை தேக்கி நிலம் உருவாவதற்கும் உதவுகின்றன. கடற்கரையில் இருந்து கடலுக்குள் பயணித்தால் சற்று ஆழம் குறைவான, அலைகள் குறைவாக உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் பவளப்பாறைகளை காணலாம். பவளப்பாறை சூழல் அமைப்பு உலகிலேயே பல வகைப்பட்ட உயிரினங்களை கொண்ட ஒரு சூழல் அமைப்பாகும். சில வகை கடல் உயிரினங்களின் வாழ்ந்து முடிந்த எச்சங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சில உயிரினங்களின் சேர்க்கையுமே பவளப்பாறைகள் ஆகும். இவை குழியுடலிகள் வகையைச் சார்ந்தவை. இவற்றின் உயரிய பன்மையம் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை என்பதால் கடல்களின் மழைக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. பவளப்பாறைகள் மிகச் சிறந்த கரியமில வாயு தேக்கியாக செயல்படுவதுடன் கடல் அரிமானத்தையும் தடுக்கின்றன. பவளப்பாறை திட்டுகளில் பல்லுயிரின பெருக்கம் செறிந்து காணப்பட்டால் அந்த கடல் முழுவதிலும் சூழல் அமைப்புகள் சீரிய முறையில் இருப்பதாக கொள்ளலாம். கடற்புற்கள் மற்றும் கடற்பாசிகள் ஆகியவை கடலினுள் காணப்படும் தாவரங்கள் சார்ந்த சூழல் அமைப்புகள் ஆகும். இவை கடல்வாழ் தாவர உண்ணிகளுக்கு உணவாக அமைவதுடன் அலைகள் மற்றும் நீரோட்டத்தின் தாக்கத்தையும் குறைக்கின்றன. இவை அனைத்தும் மனிதர்களால் கண்டறியப்பட்ட சில கடல் சார்ந்த சூழல் அமைப்புகள் ஆகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். கடலும் ஒரு காடுதான். வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். தீன்தயாள் அந்தோத்யா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தேசிய தொழில் முனைவோர் பிரச்சாரத்தின் 2வது பகுதியை மத்திய அரசு நேற்று தொடங்கியது. வரும் நவம்பர் 21 வரை நடைபெறும் இந்த பிரச்சாரத்தின் மூலம் கிராமப்புற பெண்களின் தொழில் முனைவு மற்றும் 6 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வைக்கு சிறப்பான பங்களிப்பை அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம் தொடர்பான மாநாடு வரும் திங்கட்கிழமை புதுடெல்லியில் தொடங்க உள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 2026-27 மதிப்பீட்டு ஆண்டிற்காக 6.5 கோடிக்கும் அதிகமான வருமான வரி கணக்குகள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் ஆலப்புழாவில் உள்ள புன்னமடை ஏரியில் 72வது நேரு கோப்பை படகு போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் 22 பாரம்பரிய பாம்பு படகுகள் உட்பட மொத்தம் 71 படகுகள் பங்கேற்கின்றன. தென்னிந்திய திரையுலகில் 400 படங்களில் நடித்து புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகை சவுகர் ஜானகி நேற்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். புதுடெல்லியில் நடைபெற்று வரும் BWF பேட்மிண்டன் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை

0: சீனாவின் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வணக்கம் நேர்களே, சனிக்கிழமை காலையில மீண்டும் நினைவலைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில யார் தங்களுடைய நினைவுகளை ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க மதுரையில இருந்து நேர் கடிதம் எழுதியிருக்காங்க. லீலாவதி, நினைவலைகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். மதுரையிலிருந்து லீலாவதி, நிகழ்ச்சியில என்னோட கடிதம் இடம்பெறும் அப்படின்ற நம்பிக்கையில எழுதக்கூடிய இந்த நினைவுகள். பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே அந்த மீனாட்சி பட்டணம் மதுரையில தான். எங்க பாட்டி சொல்லுவாங்க, அந்த மீனாட்சியோட ராஜ்யத்துல வாழ்றதுக்கே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு. அந்த வகையில நானும் சரி, எங்க மதுரக்காரங்களும் சரி, ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்க. எங்க ஊருக்கு எப்படி மல்லிகைப்பூ பேர் போன ஒன்னும், அது மாதிரி எங்க ஊர்க்காரங்க மனசும் மல்லிகைப்பூ மனசு தான். பாசத்திலயும் சரி ரோஷத்திலயும் சரி எங்களை மிஞ்ச யாருமே இல்லை. எங்க ஊரை பத்தி நிறையவே சொல்லிட்டேன், ஆனா எனக்கு இப்ப நீங்க இந்த அழகான ஒரு பாடல்ல ஒரு 2 வரியாவது போடணும். ஓகே, என்ன பாடல்

மல்லிகைப்பூவுக்கு பிறகு எங்கள் ஊரில் பேர் போன விஷயம் அப்படின்னா இட்லி தான். நான் நிறைய ஊருக்கு பயணம் போகிறப்ப நிறைய இடத்துல சாப்பிட்டு பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் ருசி எங்கேயுமே கிடைக்கல. சாப்பாடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. என் தோழி ஒருத்தி சொல்லுவா, அடியே உணவுங்கிறது உணர்வை தொடர ஒரு விஷயம் அப்படின்னு. நெசந்தாங்க எங்கள் ஊரில் ஒரு பகுதியில் ஒரு பெண்மணி. தினம் 30-ல இருந்து

40 பேருக்கு ஒருவேளை சோறு சாம்பார் ரசம் பொரியல்னு சாப்பாட்டுக்கே ரொம்ப சிரமப்படுற நபர்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு வர்றாங்க. ஆதரவே இல்லாத கைவிடப்பட்டவங்க, ஊனமுற்றவங்க, மனநிலை சரியில்லாதவங்கன்னு இந்த மாதிரி நபர்களையா தேடி தேடி சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க. சிம்மக்கல் பக்கம் ஏதோ ஒரு தெருவில் தான் அவங்க வீடு இருக்குன்னு தெரிய வந்தது. சாப்பாடு சமைக்க தேவைப்படுற சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணோம். அந்த வீடை தேடி கண்டுபிடிச்சிட்டு போறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நாங்கள் வாங்கின சாமானை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்த அந்த தருணம் என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு தருணம். நேயர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு பசியில் இருக்கிற ஒரு உசுருக்கு பசியாற்ற முயற்சி பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மட்டுமே இல்லைங்க, உங்கள் வீட்டு மாடியில் ஒரு சின்ன கப்பில் ஜன்னல் வழியாக ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை வச்சு காக்கா குருவின்னு அதுங்க தாகத்தை தீர்க்கிறது கூட ஒரு நல்ல விஷயந்தாங்க. இன்னொரு சம்பவம், ஒரு தடவை திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு டூ வீலரில் ரெண்டு ரெண்டு பேராக, மூணு டூ வீலரில் ஒரு ஆறு பேர் நாங்கள் கிளம்புனோமா, எப்பவுமே போகிற பாதையில் போகாமல் வேறு பாதையில் போகலான்னு ஒருத்தர் சொல்ல எல்லாரும் சரியாக போயிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இடையில் போன ஒரு லாரியிலேருந்து தூசி பயங்கரமாக வந்ததில் நான் கொஞ்ச நேரம் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டேன். நான் நிப்பாட்டினது தெரியாமல் முன்னாடி ரெண்டு டூ வீலர் போயிருச்சு. இது வேற பாதைன்றதுனால எப்படி போறதுன்னு தெரியல. சரி, போன் எடுத்து மேப்பை போட்டு போவோம்னு போனா அது ஒரு குப்பமேடு. அது பக்கமா ஒரு வழியை காமிச்சது. என்னடா இது குப்பமேடு பக்கம் வழியை காமிச்சிடுச்சேன்னு யோசிச்சுட்டே இருந்த அந்த நேரத்தில் அந்த வழியா வந்த ஒரு நபரை, இந்த குப்பமேட்டு வழியா போனாலும் பாதை வரும்னு சொன்னாரு. சரி, அப்படி இப்படின்னு வழிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போய் சேர்ந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 600 படி ஏறி போய் சாமி கும்பிடணும். மலை மேலே இருக்கிற கோயில், அங்கே மலையில் ஒரு பெரிய சொனை இருக்குது. அந்த சொனையில் இருக்கிற மீன்களுக்கு அங்கே வழிபட போகிற மக்கள் வந்து பொறி தயிர்னு போடுவாங்க. அங்கே நிறைய கருப்பு நிற மீன்கள் தான் இருக்கும், ஒரே ஒரு வெள்ளை நிற மீன் மாத்திரம் இருக்கும். அந்த வெள்ளை நிற மீன் ரூபத்தில் 11 சித்தர்களில் ஒருத்தரான மச்சமுனி இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. நாங்களும் வெள்ளை நிற மீன் தெரியுமான்னு ரொம்ப ஆர்வமாக அந்த சுனையே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு சின்ன பையன் விளையாடுற ஆர்வத்தில் அந்த சுனைக்குள்ளே போய் விழுந்துட்டான். அந்த சுனையோட ஆழம் ரொம்ப அதிகம், எங்கே போய் அது முடியுதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஆழம். முழுகிட்டா காப்பாற்றுறதும் ரொம்ப கஷ்டம். அவனும் கடந்து தவிக்கிறான், தத்தளிக்கிறான். ஒரு 6-7 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. பாறை பக்கமாக ஒதுங்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவையும் அந்த பையன் பண்ணான். சரி, அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லை? என்ன ட்விஸ்ட்டு கொடுத்து எழுதுகிறாங்க. சுனையில் விழுந்த பையனுக்கு பாறையில் நிற்கிற நாங்கள் கம்பு, நீளமான துணி, வேஷ்டின்னு எல்லாம் வீசி பார்த்தோம். அவனும் அதை பிடிக்க முயற்சி பண்ணுறான், பாறை பக்கமாக ஒதுங்கி வரவே முடியலை. ஒரு பக்கம் பாறையில் ஒதுங்கி நிற்கிற அவங்க குடும்பத்து ஆளுங்க எல்லாம் பயங்கரமாக அழுது புலம்புறாங்க. சாமி கும்பிட போன நாங்கள் ரொம்பவே ஸ்தம்பிச்சு போனோம். எங்களோட வந்த ஒருத்தர் கம்பை இன்னும் எவ்வளோ பக்கமாக அவனுக்கு கொண்டு நீட்ட முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் நீட்டி முயற்சி பண்ணார். ஆனால் அவனால் அதை பிடிக்க முடியல. ஆழம் அவனை உள்ள அப்படியே இழுக்குது. சினிமாவில் வர்ற ஹீரோ மாதிரி சரியாக அந்த நேரத்தில் ஒருத்தர் அந்த சுனைக்குள்ளே போய் குதிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு 30-35 வயசு இருக்கும். அவர் முதல்ல ஆழத்தில் முங்கிட்டு இருந்த அவனை ஆழமாக போகாமல் தடுத்துட்டார். அப்புறம் நிதானமாக அவனை பாறை பக்கம் கொண்டு வந்து காப்பாற்றிட்டாரு. அந்த ஒரு நிகழ்வை பார்த்த எங்களுக்கு தோணின ஒரு விஷயம் ஒன்று தான், மனிதனேயும் இன்னும் உசுரோட தான் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா சுனையில் விழுந்த அந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ன பதட்டம் பதறினாங்களோ அதே ஒரு பதட்டமும் பயமும் அதை சுற்றி வேடிக்கை பார்த்த அத்தனை பேருக்கும் இருந்துச்சு. இதெல்லாம் விட உள்ள விழுந்து காப்பாற்ற போகிற நமக்கு ஏதாவது விபரீதம் நடந்துடுமோன்னு யோசிக்காம அந்த சுனையோட அந்த ஆழத்தை பற்றி கூட யோசிக்காம எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றி கரை சேர்த்து கொண்டு வரணும்னு குதிச்ச அந்த நபரை அந்த தருணத்தில் நாங்கள் அந்த ஈசனுக்கு சமமாக தான் பார்த்தோம். அவர் சுனையை விட்டு வெளியே வர்றப்போ அவர் வச்சிருந்த அந்த 300 கூட பெருசாக அழியலைங்க.

இந்த ஒரு நிகழ்வு நான் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. நிறைவாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் நல்லதையே பண்ணுங்க, நல்லதையே நினைங்க. நீங்கள் பண்ணுற அந்த நல்ல விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணும். என்னோட இந்த கடிதத்தை நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில் எழுதியிருக்கேன். நன்றி. ஓகே, நன்றி நேரே. நீங்கள் கேட்ட இன்னொரு பாடல் நெஞ்சே எழு மரியான் படத்திலிருந்து, இதோ உங்களுக்காக.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நினைவலைகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னிப்பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சினையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.

0: அவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடமிருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர், எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரினை உள்ளிட்ட

0: முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சி தாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்களிடையே புகையிலை ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை பாதிப்புகள் பற்றி பார்த்துட்டு வரோம். அதுல முக்கியமா இளைஞர்களிடையே புகையிலை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் வந்து என்னென்ன பாதிப்புகள் இந்த புகையிலை ஏற்படுத்துது. முதலாவதாக வந்து பார்க்கும்பொழுது உடல் சார்ந்த பாதிப்புகளை நம்ம பார்ப்போம். 10-12 வயது உள்ள மாணவன் புகையிலை பழக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறப்போ உடல் ரீதியாக பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்படுகிறது. அதில் முதலாவதாக வந்து நம்மளுடைய வாய் சம்பந்த சம்பந்தப்பட்ட ஓரல் கேவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஓரல் கேவிட்டியில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், அதாவது வந்து அவர்களுக்கு பற்களில் கரை ஏற்படுதல், வாய் துர்நாற்றம் உண்டாகுதல், பல்லில் கூச்சம் ஏற்படுதல், பல் சொத்தையாகுதல், ஈறுகளில் வந்து இரத்த கசிவு ஏற்படுதல், இந்த மாதிரி தொந்தரவுகள் ஆரம்பித்து அந்த இரத்த கசிவு வந்து புண்களாக மாறி புற்றுநோயாக கூட வந்து மாறுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களிடையே வந்து அதிக அளவுல அந்த புகைக்கும் வகை புகையிலையை வந்து நம்ம பயன்படுத்துறோம்.

0: வரப்போ அது நுரையீரல் புற்றுநோய், தொண்டை புற்றுநோய், ஏன் பெண்களுக்கு வரப்போ அது மார்பக புற்றுநோயாக கூட வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாதிப்புகளோடு சேர்த்து உடல்ல வந்து நான் முன்கூட்டியே சொல்ற மாதிரி தலைமுடியிலிருந்து கால் நகம் வரைக்கும் நிறைய புற்றுநோய்களை வந்து இந்த புகையில ஏற்படுத்துவதோடு பிற தொற்றா நோய்களையும் வந்து இது உருவாக்குது. இது இல்லாம மன ரீதியாக பார்க்கும் பொழுது புகையிலை பயன்பாடு வந்து ஆரம்ப நிலையில பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது அப்படின்ற வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது பொய் கிடையாது, அது உண்மைதான். அது ஒரு போலியான சந்தோஷம் தான் நாங்கள் வந்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த புகையிலை பயன்படுத்தும் பொழுது புகையிலையில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் என்கின்ற பொருள் வந்து உங்களுடைய மூளைக்கு சென்று மூளையில் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாற்றத்தினால் வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது. அந்த சந்தோஷம் வந்து ஒரு தற்காலிகமான சந்தோஷம் மட்டுமே தவிர அது ஒரு நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. நிறைய புகையிலை பயன்பாட்டாளர்களிடம் நீங்க கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புகையிலை பயன்படுத்திட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் வந்து மன நிம்மதியா இருக்கு, ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றேன். இந்த வார்த்தையை வந்து நம்ம அடிக்கடி வந்து புகையிலை பயன்படுத்துவர்களிடையே நம்ம கேட்கலாம். அதற்கு காரணம் இந்த நிக்கோட்டின் அவர்கள் மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு ரசாயன மாற்றத்தை அந்த டோபமைன் செக்ரீஷன் சொல்லுவோம். இந்த டோபமைன் என்பது வந்து ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவோம். அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுக்கு இந்த புகையிலை ஒரு காரணியாக இருக்கு. இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நிச்சயமா வந்து சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த புகையிலை பயன்படுத்தி ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் வந்து மூளையில் ரசாயன மாற்றங்களை உற்று பண்றதோடு சேர்த்து மூளையில் நிறைய பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூளையில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, இந்த ரத்த கசிவுனால் ஏற்படக்கூடிய பக்கவாதம், ஸ்ட்ரோக் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இந்த பக்கவாத நோய் வரும்பொழுது வந்து உடலில் ஒரு பக்கம் செயலிழந்து போய் எழுந்து நடக்க முடியாம அவர்கள் வேலையை அவர்கள் செய்ய முடியாத நிலைக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள். ரெண்டாவது, இது மனதளவில் இன்னும் என்ன மாறுதல் கொண்டு வரும் அப்படின்னா, புகையிலை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு உடல் சோர்வு, மன ரீதியாக வந்து மன அழுத்தம், வெறுப்பு, கோபம், யாரோடும் கலந்து பேச முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க, தனித்தே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து மனதில் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரியான மனப்பிறழ்வுகள் வந்து புகையிலையில ரொம்ப காமனா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சமுதாய ரீதியாக நம்ம பார்க்கிறப்போ வந்து இவர்களால் ஏற்படக்கூடிய சமுதாய பாதிப்புகள், புகையிலை வாங்குவதற்கான பணம் இல்லாததனால் சமுதாயத்தில் செய்யக்கூடிய அவருக்கு தவறான செயல்கள் எல்லாமே வந்து இந்த சாதாரண ஒரு புகையிலையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இப்படி நம்மளிடையே வந்து சின்ன வயசுல சாதாரணமா ஆரம்பிக்கக்கூடிய இந்த புகையிலை பழக்கம் ஒருவர் உடலை கெடுத்து மனதையும் கெடுத்து அவர்களுக்கு மன சோர்வை ஏற்படுத்தி கல்வியை வந்து சரியாக பயன்படுத்திக்க முடியாம சமுதாயத்தையும் சீர்கெடுத்தக்கூடிய நிலையை தான் இந்த புகையிலை வந்து இளைஞர்களிடையே உற்பத்தி பண்ணுதுன்றது சொல்றோம். சோ நேயர்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டில இருக்கவங்களுக்கோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே வந்து இந்த புகையிலை பழக்கம் இருந்தா அதுல இருந்து வெளியில வரதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞர்களிடையே புகையிலை ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள்.

0: was only the service and service return. They got that spin, so he got a little bit confident in that. Towards the end, he started spinning differently rather than the first one. After second game, I think they got pretty much confident. They are everywhere, wherever we are hitting, they're just playing their game. So I think, yeah, kudos to them. But yeah, we could have put a little bit more tighter from our side, but yeah, I think we'll go back and learn what we did miss.
1: हार के बाद मायूस चिराग शेट्टी ने कहा,
2: पहला गेम काफी अच्छा था, 18 तक हम लीड भी कर रहे थे, जो गेम प्लान हमने सेट किया था वो काफी अच्छा वर्क भी कर रहा था. आफ्टर वी लॉस्ट द फर्स्ट गेम, दे केम बैक अ लॉट मोर हार्डर इन द सेकंड गेम. वी प्लेड डिसेंट, आई वुडंट से वी प्लेड बैड, बट जहां पर हमको लगा कि हमें पॉइंट मिलेगा, मिल नहीं पाया क्योंकि दे वर प्लेइंग क्वाइट अ सॉलिड गेम. अ लॉट ऑफ द पॉइंट हमें लगा फिनिश हो जाएगा, वो फिनिश नहीं हुआ और काफी अच्छे से उन लोग उसको ऑफेंस में कन्वर्ट कर रहे थे. थोड़ा डिसअपॉइंटिंग है, बट I think that is how sport is.
1: शनिवार के दिन इंदिरा गांधी इंडोर स्टेडियम के कोर्ट वन में सेमीफाइनल के मुकाबले खेले जाएंगे, जहां भारतीय प्रशंसकों की नजरें गायत्री और ट्रीसा के मैच पर होंगी, तो वहीं वुमेन्स डबल्स के दूसरे सेमीफाइनल में चीन की ली और लुओ के सामने होंगी दक्षिण कोरिया से आने वाली पूर्व नंबर वन बेक और ली की जोड़ी. महिलाओं के एकल वर्ग में दो दिग्गजों के बीच मुकाबला होगा, चीन की बांग जी ही के सामने होंगी मौजूदा ओलंपिक चैंपियन आन से युंग, जिनका पूरी तरह से फिट ना होने के बावजूद भी इस टूर्नामेंट में दबदबा कायम रहा है. युंग कहती है कि उनका फोकस प्रतिद्वंदी पर नहीं उनके खुद पर होता है.
3: My goal is to achieve a great result any tournament. Yeah, I just focus on myself and one point at a time.
1: दूसरे सेमीफाइनल में दिखेंगी थाईलैंड से आने वाली पोर्नपावी चोचुवांग, जिनको क्वार्टर फाइनल में वॉकओवर मिला, उनके सामने जापान की अकाने यामागुची होगी. पुरुषों के सिंगल्स में चाइनीज ताइपे के चाउटिन चांग जापान के कोडाई नारोका को चुनौती देंगे, तो दूसरे सेमीफाइनल में कनाडा के विक्टर लाई के सामने होंगे फ्रांस के एलेक्स लानियर, जो कांस्य पदक जीतने से ही बहुत खुश हैं, लेकिन पदक का रंग बदलने के लिए भी उतने ही उत्सुक.
4: I'm proud of myself. I need now to focus on this for tomorrow. I want to change the color of the medal definitely. And I'm also excited about tomorrow.
1: Producer Shahnawaz Khan और editor Vandana के साथ इंदिरा गांधी स्टेडियम से मोहम्मद शाहिद आजमी की खास रिपोर्ट लिए आकाशवाणी के लिए मैं दर्पण टिकिया.
5: शोर मचा ले ओ दिल्ली जब शटल हवा में उछले यहाँ, शोर मचा ले ओ दिल्ली जब शटल हवा में उछले यहाँ.
6: நேரம் 7:40. நேயர்கள் இதுவரை கேட்டது BFW உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரத்தை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
7: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: காற்றலைகளில் புதிய அலை, புதுவையின் எவர் கிரீன் பிராண்ட் 102.8 மெகாஹெர்ஸில் உங்கள் ரசனைக்கான முகவரி. இது FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 7:42. விடியலின் புத்துணர்ச்சியோடு விவேகமான தகவல்களோடு உங்கள் காலை பொழுதே சுவாரஸ்யமாக்கும் ஒரே ஷோ இது. வணக்கம் மக்களே, தூக்கத்தில் இருக்கிற ஊரை தட்டி எழுப்பிட்ட தகவல்களோட தகவல்களின் களஞ்சியமாய் காற்றின் வசீகர குரலால் அன்பை பொழியும் நான் உங்கள் புதுவையின் தக் ஆர்ஜே. இதோ உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. எஸ் மக்களே, குட் மார்னிங். நான் உங்க ஆர்ஜே சீனு. இப்ப நாம நிகழ்ச்சியோட ரொம்ப விறுவிறுப்பான பேஸ்புக் கேள்வி செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற நம்ம FM ரெயின்போ சிங்கங்கள் மற்றும் விளையாட்டு பிரியர்களுக்கு இது ஒரு பவர்ஃபுல் சர்வதேச ஸ்போர்ட்ஸ் அப்டேட். அதாவது சர்வதேச அளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரை பற்றிய கேள்வி இது. இதோ இன்னைக்கான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் எந்தெந்த நாடுகளில் நடைபெற்று வருகிறது? கேள்வியை திரும்பவும் சொல்ற மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. 2026 ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் எந்தெந்த நாடுகளில் நடைபெற்று வருகிறது? விளையாட்டு செய்திகளையும் கரண்ட் அஃபேர்ஸையும் விரல் நுனியில வச்சிருக்கிற நம்ம நேயர்களுக்கு பதில் ரொம்பவே ஈஸி. பதில் தெரிஞ்சவங்க இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுங்க. நம்ம ஆகாஷ்வாணி ரெயின்போ புதுவை 102.8 அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்துக்கு வாங்க. அங்க இருக்கிற போஸ்டர்ல கமெண்ட் பாக்ஸ் இப்பவே உங்க பதில்களால சிரிக்க விடுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் கில்லாடின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸையும் இதுல டேக் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம ஜி கே மாஸ்டர் நேரலோட பெயர்களை நான் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நேரலையில கெத்தா பாராட்டு மழையோட வாசிக்க போறேன். பதில் தட்டுங்க, கெத்தா பதில் சொல்லுங்க. தகவல் உங்க ஆயுதம், அரசாங்க வேலை உங்க

அடிக்கும் கோடம் பாக்கம் ஏரோப்பே நிறங்கும் மீனம் பாக்கம் பாரியின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுவையின் கம்பீரம் எல்லையிலே இல்லாத பொழுதுபோக்கு 102.8 மெகாஹெர்ஸில் உங்கள் இதயத்தை தொடும் அலை வரிசை இது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. தித்திக்கும் தகவல்களோடு புதுச்சேரியை சுறுசுறுப்பாக்கும் உங்களின் ஃபேவரட் மார்னிங் ஷோ வணக்கம் மக்களை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சீனு. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட ரொம்ப சுவாரஸ்யமான வரலாற்று சுவடுகள் பகுதிக்கு நாம வந்தாச்சு. இன்னைக்கு ஆகஸ்ட் 22 வந்தாரை வாழ வைக்கும் சென்னை பிறந்தநாள் மக்களே, அதாவது மெட்ராஸ் டே. 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரு கோஹன் ஆகிய இருவர் நதிக்கு இடையே இருந்த ஒரு குட்டி மணல் திட்டம் அப்போதைய சந்திரகிரி மன்னரிடமிருந்து விலக்கி வாங்கினாங்க. அந்த இடத்துல கட்டப்பட்ட செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை மையமா வச்சுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற பிரம்மாண்டமான மெட்ராஸ், அதாவது சென்னை உருவாச்சு. நம்ம புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் நகரம் சென்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பா ஒரு பவர்ஃபுல் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம் மக்களே. இதோட நம்ம இன்றைக்கான எஃபி கொஸ்டினோட ஒரு குயிக் ரிமைண்டர், அதாவது நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பேஸ்புக் பேஜ்ல கேட்டிருந்த அந்த பவர்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் கேள்விக்கு பதில் நீங்க இன்னும் சொல்லலையா? கேள்வி என்னன்னு ஞாபகம் இருக்குல்ல? 2026 ஆண்டின் ஹாக்கி உலக கோப்பை தொடர் எந்தெந்த நாடுகளில் நடைபெற்று வருகிறது? யோசிக்காதீங்க, இப்பவே உங்க ஸ்மார்ட் போனை எடுத்து நம்ம எஃபி பேஜ்ல இருக்கிற போஸ்ட்ல கமெண்ட் பாக்ஸ உங்க பதில்களால திருக்கி விடுங்க. சரியான பதில் சொல்ற நம்ம ஜிகே மாஸ்டர் நேயர்களின் பெயர்களை அடுத்த க்ளோசிங் செக்மெண்ட்ல நான் நேரலையில கெத்தா பாராட்டு மழையோட வாசிக்க போறேன். அறிவால் உயர்வோம், தகவல் நெஞ்சில் ஏந்துவோம், தகவல் உங்க ஆயுதம், அரசாங்க வேலை உங்க லட்சியம், தேடி வரும் செய்திகள், ஓடி வரும் வெற்றிகள். இதே எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: ஒவ்வொரு வீட்டின் செல்லப்பிள்ளை, காற்றாளிகளின் ராஜாங்கம், 102.8 மெகஹெர்ட்ஸில் உங்கள் நாடி திரிப்பு FM ரெயின்போ புதுவை 102.8. ஜெயிக்கும் வழிகளோடு, கெத்தான கரியர் செய்திகளோடு உங்க விடியலுக்கு புது எனர்ஜி தரும் இது அல்டிமேட் ஷோ. வணக்கம் மக்களே. காற்றலைகள் கொண்டாட்டம் களைகற்ற நேரம். நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நாம கேட்ட அந்த அதிரடியான ஸ்போர்ட்ஸ் கேள்விக்கு நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 ஃபேஸ்புக் பேஜில் பதில்கள் மழை மாதிரி பொழிஞ்சி தள்ளியிருக்கும். நம்ம கேள்வி என்னன்னா, 2026 ஆண்டின் ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் எந்தெந்த நாடுகளில் நடைபெற்று வருகிறது? இதற்கான சரியான பதில் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து நாடுகளில் தான் இந்த ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் நடந்துகிட்டு இருக்கு. ஆடவர் மற்றும் மகளிர் ஆகிய இரு பிரிவுகளுக்கான ஹாக்கி உலகக்கோப்பையும் கூட்டாக பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து தான் நடைபெற்று இருக்கு. போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்க இந்த குறிப்பை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சரியான பதிலை சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரிக்க விட்ட அந்த GK மாஸ்டர் நேயர்கள் யாருன்னு நாம இப்ப பாக்கலாமா? இதோ உங்களுக்கான பாராட்டு மழை ஆரம்பமாகுது. நம்ம ஷோவோட GK மாஸ்டர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் மற்றும் நம்ம குவிஸ் புலி ஜான் ஹாஜா நஜ்முதீன் கொடிக்கால் பாளையத்திலிருந்து, GK ஸ்டார் தூத்துக்குடி முல்லக்குடி பாபு மற்றும் உண்மையான குவிஸ் சூப்பர் ஸ்டார் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், தகவல் திலகம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கிங் பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், நம்ம GK குரு பெரிய வலயம் கே ரவிச்சந்திரன், அறிவுச்சுடர் புழுவப்பாளையம் ஆனந்த முருகன், மாஸ்டர் மைண்ட் VR செந்தில், குவிஸ் எக்ஸ்பர்ட் எர்வான்சேரி ஷாகுல் ஹமீத், நம்ம GK சாம்பியன் கெடார் அன்பு, பொது அறிவு வல்லுநர் அரியலூர் வீரதுரை. நம்ம அறிவு தாரகை அன்பு ராணி, GK எக்ஸ்பிரஸ் ஹரிஹரன், ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் வின்னர் நந்தகுமார், குவிஸ் லெஜண்ட் ராஜபாளையம் பிரபு வீரம், அடுத்ததா தகவல் வீரன் மதுரை சண்முக சந்திரம், நம்ம லாஸ்ட் மினிஸ் மாஸ்டர் சோமசுந்தர பிரபு, நம்ம GK கில்லாடி தனுஷ், ராபிட் ஃபயர் குயின் ஹேமலதா, கரண்ட் அஃபயர் பாஸ் விஜயராகவன் காரைக்காலிலிருந்து, குவிஸ் ராக் ஸ்டார் ரோசையா அரக்கோணத்திலிருந்து. பதில் சொன்ன முயற்சி செஞ்ச அத்தனை நேயர்களுக்கும் உங்கள் ஆர்ஜெட்சின் விண்ணஞ்சார்ந்த பாராட்டுக்கள். மக்களே, நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு நம்ம வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில் பார்த்த அந்த மெட்ராஸ் டே வரலாற்று செய்தியா இருக்கட்டும், ஹாக்கி உலகக்கோப்பை தகவல்களா இருக்கட்டும், எல்லாமே உங்க கரியரை இன்னும் ஒரு படி மேல உயர்த்த

நம்பட நான் நம்புறேன். மீண்டும் இதே எனர்ஜியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு. அறிவே உங்கள் பலம், அரசு பணியே உங்கள் இலக்கணம், தேடி வரும் செய்திகள் ஓடிவரும் வெற்றிகள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல். வணக்கம் மக்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள சசஸ்திரா சீமாபல் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் 179 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள முகாம்களுக்கு அடிக்கல் நாட்டினார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் விவகாரங்கள் துறையைச் சேர்ந்த அமைச்சர்களின் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மேலும் பிரிக்ஸ் அமைப்பைச் சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் நாளை விசாகப்பட்டினத்தில் நடைபெறுகிறது. இவ்விரு கூட்டங்களும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்தியாவும் மொரிஷியஸும் தங்களது எரிசக்தி தொடர்பான கூட்டாண்மையை வழக்கமான பெட்ரோலியப் பொருட்களின் பயன்பாடுகளை தாண்டி தூய்மையான மற்றும் நீடித்த எரிபொருட்களை பயன்படுத்துவது தொடர்பாக விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரியமும் இணைந்து சாலை பாதுகாப்பு அமைப்புகள் குறித்த ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை நேற்று புதுடெல்லியில் நடத்தின. சர்க்கரை உற்பத்தி எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்த போதிலும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு சர்க்கரை இருப்பு நாட்டில் உள்ளதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48 ரூபாயாக இருந்த சர்க்கரை விலை நேற்று முன்தினம் கிலோவிற்கு 55 ரூபாயாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜிப்மரில் செயல்பட்டு வரும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீடு வள மையத்தை இதற்கான சிறப்பு மைய ஜிப்மரில் செயல்பட்டு வரும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டு வள மையத்தை இதற்கான சிறப்பு மையமாக மேம்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் தேர்வு செய்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் வரும் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 8:42 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு அட்டகாசமான காலை வணக்கத்தோடு. நம்ம புதுவை ஷோல நான் உங்க ஆர்ச்சி லாவண்யா ஸ்டுடியோக்குள்ள இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட நம்ம புதுவை ஷோ டிஃபரெண்ட் ஸ்பாட்ல நிறைய சிறப்பான தகவல்களோட ரொம்ப அட்டகாசமாவே ஸ்டார்ட் ஆயிடும். சோ இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோவை யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க, எந்த ஏரியால இருந்து போக போகுது அப்படின்னு உங்களை மாதிரி நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பிரேக், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆர்ச்சி எங்க இருக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுலேயே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நீங்களாம் ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. இல்ல இல்ல, ஒரு சஸ்பென்ஸ்க்காக தாங்க அப்படி ஒரு கேப் நமக்கு. ஸோ இப்போ எங்க இருக்காரு, எந்த ஸ்பாட்ல இருந்து நம்மளோட ஷோவை ரொம்ப அட்டகாசமா கொண்டு போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
1: வணக்கம் மக்களே, உங்களுக்கு வணக்கம் சொல்றது நான் உங்கள் ஆர்ஜே மேக். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பரா எங்கிருந்து போகுதுன்னா, நான் இருக்கிற இடத்துல தெரிஞ்சிருக்கோம். டீக்கடையோட சலசலப்பான சத்தம், பைக் போயிட்டு வர சத்தம் எல்லாமே ரொம்ப சூப்பரா கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சத்தம் எல்லாம் என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, எந்த சைட்ல இருந்து சவுத் சைட்ல இருந்து பாண்டிக்குள்ள என்ட்ரு ஆகணும்னா, நீங்க நயினார் மன்றத்தை தாண்டிதான் போயே ஆகணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ நம்ம நயினார் மண்டபம் ஏரியாவில் தான் ரொம்ப சூப்பரா போக போகுது. நிறைய பேர் நயினார் மண்டபத்தை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல ஒரு நேர் இப்ப நம்ம கிட்ட பேச போறாரு. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் சதீஷ்.
1: சதீஷ் சார், நயினார் மண்டபத்துல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க?
2: கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் சார்.
1: ஓகே சார், நயினார் மண்டபத்துல நீங்க 10 இயர்ஸா இருக்கீங்க. நயினார் மண்டபம் வந்து இந்த 10 இயர்ஸ்ல எவ்வளவு எவால்வ் ஆயிருக்கு முன்னிருந்த விட? இப்போ
2: ஆக்சுவலி முன்னிருந்த விட இப்போ ரொம்பவே எவால்வ் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஏரியாவும் பிஸி ஆயிடுச்சு, நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனும் அப்ப நாளைக்கு தோட இப்ப பயங்கர கிராண்டா பண்றாங்க. செலிப்ரேஷன்ஸும் நல்லா போகுது. ஆக்சுவலி ஏரியாவே பயங்கர டெவலப் ஆயிடுச்சு இப்போ.
1: ஓகே சார், இப்போ நயினார் மண்டபத்துக்கு நம்ம பாண்டியில இருந்து வரதா எப்படி வரணும், கடலூர்ல இருந்து வரதா எப்படி வரணும்?
2: பாண்டியில இருந்து வர மாதிரி இருந்தா ஆக்சுவலி ரெண்டு வழி.

0: ஒன்னு முல்லைப்பட்டு வழியா வரலாம், இன்னொன்று வந்து ஐடி சிக்னல் வழியா வரலாம்.
1: ஓகே,
0: கடலூர் வழியா வர மாதிரி இருந்ததுன்னா கடலூர் வழியா அப்ப ஸ்ட்ரெயிட்டா அரியாங்குப்பம் தாண்டி முருகம்பாக்கம் தாண்டி அப்படியே நைனா மண்டபம் தாண்டி வர மாதிரி இருக்கும்.
1: ஓகே சார், நீங்க நைனார் மண்டபத்துல ஸ்பெஷல், நான் வந்து நைனார் மண்டபத்துல இந்த இடத்த பத்தி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஸ்பெஷலா சொல்ற மாதிரி ஏதாவது இடம் இருக்கா?
0: ஆக்சுவலி ஸ்பெஷலான நைனா மண்டபத்துக்கு பின்னாடி வேல்ராம்பெட் லேக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, வேல்ராம்பெட் லேக். ஆக்சுவலி லேக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க, ரோட்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஈஸியாக நம்ம வாக்கிங் கூட போகலாம். ஆக்சுவலி நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன், மார்னிங் டைம் ஃப்ரீ டைம் அங்கே வாக்கிங் போவாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: சரி, இப்போ நைனார் மண்டபத்திலிருந்து எவ்வளோ தூரம் இருக்கு நம்ம வேல்ராம்பட்டு அந்த வாக்கிங் போகிற இடத்துல நம்ம ரீச் பண்ணுறதுக்கு?
0: ஜஸ்ட் 1 கிலோமீட்டர், மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் அப்படியே பேக் சைடாக வந்து நைனா மண்டே ஏரியாவுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து லேக்.
1: ஓகே ஓகே சார், இப்போ நைனார் மண்டபத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸி அக்சஸாக நமக்கு கிடைக்கும்?
0: ஆக்சுவலி இங்கே எல்லாமே ஈஸி அக்சஸாக கிடைக்கும், ஏன்னா இப்போ எல்லா ஷாப்புமே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் தான் டெவலப் ஆகாமல் இருந்தது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர், இப்போ ஆக்சுவலி எல்லாமே வந்துருக்கு. ஒரு மெயின் ஏரியா மாதிரி இருக்கு. இப்போ வந்து இங்கேருந்து இப்போ அரியாமலேருந்து ஏதாச்சும் வாங்கினாலும் நீங்கள் நேன மண்டலம் வாங்கிக்கலாம், முல்லைப்பட்டிலேருந்து வாங்கினா நீங்கள் நேன மண்டலம் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே வந்துருக்கு இப்போ.
1: ஓகே சார், இப்போ இந்த ஸ்கூலிங் ஃபெசிலிட்டி, இப்போ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூல் போகிறதுக்கு பக்கத்துக்கு எல்லாமே இங்கேருந்து நியர்பை பாண்டிக்கோ இல்லை இந்த பக்கம் அரியம்மா தாண்டி தான் போக வேண்டியிருக்கா, இல்லை அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த பேசிக் நீட்ஸ் எல்லாமே நைனார் மண்டலத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கா?
0: இல்லை இங்கே ஆக்சுவலி பக்கத்துலேயே ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ நைனா மண்டலம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மத்ரேஸாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூலிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை, இங்கே எல்லாமே கிட்டக்கிட்டே இருக்குது, ரொம்ப லாங்னா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு பயங்கர ரெஷ்னாக பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி இப்போ மார்னிங் வந்து ரிலாக்ஸாக போகலாம், ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக்குமே இங்கே இருக்காது, டைமிங்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி டிராஃபிக்கும் பிரச்சனை இல்லை, மார்னிங்கும் ரிலாக்ஸாக போவோம், ஈவினிங்கும் ரிலாக்ஸாக போவோம், க்ரௌடும் பெருசாக இருக்காது. மற்றபடி ஒன்றும் மற்றபடி பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.
1: ஓகே ஓகே ஓகே சார், இப்போது நைனார் மண்டபத்தில் நாகத்தம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலோட திருவிழா வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, நீங்கள் அந்த கோவிலுக்குலாம் போயிருக்கீங்களா, அந்த கோவிலோட செலிப்ரேஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா?
0: ஆ, நான் கோயிலுக்குலாம் போயிருக்கேன், கோயில் செலிப்ரேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலி பயங்கர கிராண்டாக நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் வரப்போ ஸ்கூலுக்கே ஹாஃப் டே லீவ் விட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஹாஃப் டே லீவே விட்டுறாங்க. இதுவே அங்கே இது நாகத்தம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலுக்குலாம் அன்னைக்கு ஃபுல்லுமே லீவ் விட்டுருவாங்க, ஏன்னா அவ்வளோ கிராண்டாக நடக்கும். ரோடே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக, அது ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக ஒரு ரோடே பிளாக் பண்ணி அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடம் ஃபுல்லாக ஷாப்ஸ் வந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடு இருக்கும், பயங்கர எக்ஸ்ட்ரீமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க.
1: ஓகே சார், ரொம்ப சூப்பராக பேசியிருந்தீங்க. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள், நாம வேற லெவல நேனர் உண்டவது பத்தி நிறைய விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் பேசுறதுக்காக நம்ம கூட தயாரா இருக்காங்க, இணைந்திருங்கள். இது எஃப்எம் பப்புஜை 102.8.
2: எஸ் இன்னைக்கு நம்மளோட நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்ஜே மேக்ஸ் நைனர் மண்டபத்துல இருந்து ரொம்ப சூப்பராகவே நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய தகவல்களோட நம்ம கூட இணைஞ்சிருக்க போறாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்எம் ரெயின்போவை லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வருது லப்பர் பந்து திரைப்படத்துல இருந்து, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: Sikkim, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram and Tripura till tomorrow. According to the IMD, similar weather conditions are expected to prevail over Delhi, Punjab, Haryana, Chandigarh, Bihar, Chhattisgarh, Himachal Pradesh, Jammu and Kashmir. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Anuja. The Statesman quotes Prime Minister Modi's address at a World Leaders Forum unveiling the next generation roadmap, asserting that India has emerged as a bright spot for global growth. The Asian Age mentions about the Prime Minister urging the CEOs of space startups to find new uses for tech and make lives easier. A top front page headline in Hindustan Times states, biggest El Nino in over a century to dial up global heat and could push 2027 as the hottest year ever recorded globally. Apple and Google are set to deepen their manufacturing presence in India, reports Financial Express. And finally, all the dailies have covered the news of passing away of veteran actress Saukar Janki, the versatile face of Southern cinema at the age of 94. She started as a drama artist in All India Radio and went on to captivate viewers in Tamil, Telugu and Kannada films. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says reforms are not compulsion but a commitment and conviction for government, asserts its policies are pro-people, pro-growth and pro-development. Home Minister Amit Shah hails West Bengal government for handing over 1,129 acres of land to BSF and SSB for India-Bangladesh border fencing within 45 days of coming to power. India and Nepal reaffirm commitment to strengthen bilateral cooperation in border management and security. BRICS tourism ministers adopt Jaipur Declaration, focusing on sustainable tourism, AI integration and seamless travel. Indian women's doubles pair of Treza Jolly and Gayatri Gopichand to take on top seed Chinese duo in semi-finals of BWF World Championships in Delhi. And in Hockey World Cup, Indian men's team to begin their second stage campaign against hosts Netherlands at Amstel Wynn this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிலைத்தி நேரம் 8:30 நிமிடம் 4 நொடிகள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை ஷோக்கு எல்லாரையும் மறுபடியும் நான் வெல்கம் பண்றேன். ஸோ நம்மளோட நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு வந்து ஆர்ஜே மேக்ஸ் வந்து 9 மண்டபத்துல இருந்து ரொம்ப சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நிறைய தகவல்கள் ஃபர்ஸ்டே வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டினியூ பண்ண போறோம். அங்க என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
6: மீண்டும் ஒரு அன்பான வணக்கம் சொல்றது நான் உங்கள் ஆர்ஜே மேக்ஸ். ஆமாங்க, நிலையத்தில் இருக்கிற நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரி நாம இன்னைக்கு 9 மண்டபத்துல இருந்துதான் நம்மளோட நம்ம புதுவை ஷோவை ரொம்ப சூப்பரா கொண்டு போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப சூப்பரா நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. 9 மண்டபம் அதை பத்தி இன்னைக்கு நம்ம அதோட வரலாறு என்ன, அங்க என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும், அந்த மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் இன்னும் தெளிவா பேச போறோம். இப்ப நம்மளோட நேர்வத்தம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
7: திவாகர்.
6: திவாகர் சார், எத்தனை வருஷமா 9 மண்டபத்துல இருக்கீங்க? ஓகே சார், 9 மண்டபத்துல 9 மண்டபம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா?
7: 9 மண்டபம் வந்துச்சு தெரியாது. ஆனா இப்ப நம்ம இப்ப பஸ் ஸ்டாப்ல நம்ம பஸ்ல இருந்து எங்கிருந்து வந்தாலும் சரி, இப்ப மரப்பாலம்னு சொல்லிட்டு இறங்குவாங்க, இல்ல 9 மண்டபம் சொல்லிட்டு இறங்குவாங்க. ஆனா ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிறுத்தங்கன்னு வாங்க அப்படின்னா நைனா மண்டபம்.

0: ஓகே சார். இப்போ நயினார் மண்டபத்துக்கு பஸ்ல இருந்து இறங்கும்போது நாகம்மா கோவில் அப்படின்னு சொல்லி கூட பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்கல்ல?
1: ஆமா, நானே மெயினா வந்து சச்சினே வந்து நயினா மண்டபத்துல இறங்கதான் சொல்ல மாட்டேன், ஆனா நாகம்மா கோவில் ஸ்டாப்ல இறங்குங்க அப்படின்னு சொல்லுவேன்.
0: ஓகே ஓகே சார். இப்போ வந்து அந்த நாகத்தம்மன் கோவில் வந்து அந்த ஊரோட ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு ஃப்ரண்ட்ல.
1: ஆமா ஆமா ஆமா. இப்ப நாங்க ஏதாச்சும் ஒரு வெளியே ஒரு ஆபீஸ் போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, அது மெயினான முக்கியமான இடத்துல இருக்கிறதால அவங்க போய் சாமியை கும்பிட்டுதான் போவோம். எங்க போனாலும் சரி டக்குன்னு போவோம், லைட் டக்குன்னு ஸ்லிப்பரை கைட்டு விட்டு சார் சாமியை எங்க இருந்தாலும் டக்குன்னு ஒரு கும்பிட்டு போட்டு போயிடுவோம்.
0: ஓகே ஓகே சார். இப்போ நீங்க பிறந்ததுல இருந்தே நயினார் மண்டபத்துல தான் இருக்குன்னு சொன்னீங்க.

0: போனாலும் சரி வெளியே போனாலும் சரி அது மெயினான முக்கியமான இடத்துல இருக்கத்தால அவங்க போய் சாமியை கும்பிட்டு தான் போவோம். எங்க போனாலும் சரி டக்குன்னு டக்குன்னு ஸ்லிப்பரை கைத்து விட்டு சாமியை எங்க இருந்தாலும் டக்குன்னு ஒரு கும்பிட்டு போட்டு போயிடுவோம்.
1: ஓகே ஓகே சார். இப்போ நீங்க பிறந்ததுல இருந்தே நயனார் மண்டபத்துல தான் இருக்கேன்னு சொன்னீங்க, அப்போ நயனார் மண்டபம் நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு?
0: நான் 20 வருஷம் முன்னாடி பார்க்கும் போது ரோடு ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது, வீடு குடுமே அங்கங்க ஏதாவது ஒரு வீடு தான் பெருசா இருக்கும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்ப எல்லாமே பார்த்தனா எல்லா பிளாட்லயும் காலி பிளாட்லயும் வீடு கட்டிட்டாங்க, நிறைய கடை வந்துருச்சு, நிறைய ஷாப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் வந்து தெருவுக்கு ஒரு கடை தான் இருக்கும், அந்த கடை சாத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முருங்கை பக்கம் இல்லைன்னா முதலாளி போய் வாங்குற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சு, ரோடு ஃபெசிலிட்டிஸ் தான் அதிகமா எல்லா. ஏன்னா நைனா மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல சிமெண்ட் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் தான் கம்மியா இருந்துச்சு, ரெண்டு பக்கமே ரோடு இருக்கும். இப்ப அந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டவுனா இருக்கும், ஒரு பக்கம் அப்பா இருக்கும். இப்ப அதை சேமா லெவலா பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ரோட்ல நம்மளுக்கு ஏதாச்சும் போக முடியலன்னா இந்த ரோட்ல போய்க்கலாம், இந்த ரோட்ல போய் கனெக்ட் ஆயிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு.
1: ஓகே சார். இப்போ நயனார் மண்டபத்தை சுத்தி மக்களை கவர்ற மாதிரி என்ன விதமான ஏரியாக்கள் பிளேசஸ் எல்லாம் என்ன இருக்கு?
0: நயனாம்படத்துல இருந்தாலும் ஏரிக்கரை சாரதாங்க காலேஜ் போற அந்த ரூட்டுமே பாத்தீங்கன்னா லாங்கா ஆச்சுட்டாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் காலேஜ் போற ரூட் இல்லையா, ரொம்ப டிராபிக்கா இருக்கும், நம்ம எல்லாம் ஃப்ரீயாவே போக முடியாது. இப்ப வந்து ரொம்ப லாங்கா ஆச்சுட்டாங்க, இப்ப நம்ம ஃப்ரீடமா போலாம் அப்படின்னு நேரம் போனா ஏரிக்கரை, ஏரிக்கரைக்கு போனா இப்போ ஏரிக்கரையில ஃபுல்லா இப்ப ரோடு போட்டாங்க, பக்கம் கொம்பாக்கம் போற ரோடும் சரி, இப்ப நம்ம வில்லூர் பைபாஸ் போட்டுருக்காங்கல்ல அதுக்கும் சரி ரோடு போட்டாங்க. இப்ப நான் டெய்லிக்குமே அங்கதான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் போக முடியாது. நான் இப்ப எங்க வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படியே நைனா மண்டலத்துல அப்படியே சாரதாங்க வேலராம போய் சாரதாங்க காலேஜ் ஜாயின் ஆகி அப்படியே நேரா போயிட்டு அந்த பைபாஸ் போய் ரிட்டர்ன் வந்துடும், அதுவே எனக்கு கரெக்டா இருக்கும். ஆனா இப்போ அந்த ரோட் பீஸ்ஃபுல்லா இருக்கும், நல்ல மரம். இப்ப இப்ப எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல நிறைய மரம் எல்லாம் பழையமெல்லாம் இல்ல, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. இப்ப நம்ம காலையில போனோம்னா அந்த
1: இயற்கையான சூழல்,
0: இயற்கையா காக்கா சத்தது, அந்த குருவி எல்லாம் சத்தம் கேட்கும், அப்படியே நம்ம பீஸ்ஃபுல்லா ஒரு வாக் போயிட்டு வந்தோம்.
1: காக்கா குருவி அந்த மாதிரி பறவைகளோட சவுண்ட் எல்லாம் சொல்றீங்களா,
0: அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கிராமத்து ஃபீல் கொடுக்கும். கல்லங்காத்தாலே நம்மளுக்கு ஒரு குட் வைபா இருக்கும், கல்லை ஏந்து நம்ம போயிட்டு ஒரு வாக் போயிட்டு வந்தோம்னா ஒரு அப்படியே நம்ம பீஸ்ஃபுல்லா அப்படியே வந்து நம்ம அப்படியே அப்படியே நம்ம ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாக்கு போகலாம்.
1: இந்த நாகத்தம்மன் கோயிலோட திருவிழா வந்து எவ்வளவு பெருசா இங்க செலிப்ரேட் பண்றாங்க?
0: நிறைய கோயில் இருக்கு, ஆனா நாகத்தம்மன் கோயில் வந்து திருவிழா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல செலிப்ரேஷனா இருக்கும். ஒரு ஒரு ஆளு டெய்லிக்கும் சாமி வேண்டிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்துலயும் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப சடல் ஃபெஸ்டிவல் தான் வந்து வெள்ளிக்கிழமை, ரெண்டாவது வெள்ளி ஆடி மாசம் ரெண்டாவது வெள்ளி இல்லைன்னா முத வெள்ளி வந்துடும்.
2: முதல் வெள்ளி
0: முதல் வெள்ளி இல்லை ரெண்டாவது வெள்ளி, முதல் வெள்ளி சில டைம்ல வந்து ரெண்டாவது வெள்ளியும் வந்திருக்கு. நல்ல ஒரு காலையில இருந்து ரொம்ப பொங்கல் வைக்கிறது, செடல் போடுறது, ஏன்னா வந்து ஈவினிங் தான் பாத்தீங்கன்னா அந்த செடல் போடுறது முதுகுல பாட்டி இருக்கதான், காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊசி குத்துறது அந்த லேடிஸ் எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். நல்ல 7 மணில இருந்து பொங்கல் வைக்கிறது அது இதுன்னு ரொம்ப கூட்டமா ரொம்ப ஒரு மங்களகரமா இருக்கும் அந்த ஒரு நாளே, அந்த நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேர் ஏன் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தேர் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் தான் பாப்பீங்க, ஆனா நாகத்தம்மா கோயில் வந்து தேர் வந்து ஈவினிங் இருப்பாங்க, அது வந்து நீங்க டிஃப்ரெண்டா இருக்கும் அது உங்களுக்கு, ஏன்னா நம்ம மார்னிங்கே நம்ம பாத்துருப்போம், ஆனா நாகத்தம்மா கோயில பாத்தோம்னா ஈவினிங் தான் தேர் இருப்பாங்க, அது நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நல்லா நம்ம அந்த கடை தேர் உள்ள போயிட்டு நிறைய கடை தேர் இருக்குமா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு நம்ம சேவந்த வாங்கி சாப்பிட்டு நம்ம அந்த ஒரு நாள் வந்து நம்ம அதே மாதிரி நம்ம என்னன்னா அந்த மாதிரி நம்ம கோயில் திருவிழால நம்மளுக்கு நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் நம்ம மீட் பண்ணலாம். எதற்கா மீட் பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்கூல் படிச்சிருப்போம், ஸ்கூல் படிச்சு ரொம்ப நாளா இருக்கும் ஆனா அவங்க கூட கான்டாக்டே இருக்காது. அந்த ஒரு திருவிழா டைம்ல கன்ஃபார்மா நான் சொல்றேன், நாகம்மா கோயில் திருவிழா டைம்ல நான் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிருக்கேன், திடீர்னு கைப்பற்றி ஆங்ஸைட் பண்ணுவாங்க, என் பேர் சொல்லானா அவங்க பேர் எனக்கு தெரியாது, நான் யோசிப்பேன் எந்த ஸ்கூல் படிச்சு.
1: அப்ப பல பேரை வந்து கனெக்ட் பண்ற இடமா அந்த திருவிழா இருக்கு. ஓகே, நிறைய பேர் இந்த ஊர்ல இருந்து வெளியே போனவங்க வந்தவங்க எல்லாருமே மொத்தமா கனெக்ட் பண்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே சார். ஓகே சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி ரொம்ப சூப்பரா நாங்க கிட்ட கேள்விக்கலாம், ரொம்ப பதில் சொல்லிருக்கீங்க, மிக்க நன்றி சார். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ ஓட நயனார் மண்டலத்தை பத்தி இன்னும் சூப்பரான விஷயத்தான் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஃப்எம் ரெயின்போ 102.8.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ நம்ம புதுவை. ஸோ நம்ம புதுவை ஷோ எப்பயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் வந்து காலை நேரத்தில் நம்மளோட எஃப்எம் ரெயின்போ வந்து எப்பயுமே அப்படி ஃபாலோ பண்ணிட்டு லிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய நம்மளோட நேயர்களுக்கு என்ன நம்ம புதுவை ஷோவில் இன்னைக்கு எந்த ஸ்பாட்லேருந்துப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன நம்மளோட நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு 9:00

0: மண்டபத்துல இருந்து. சோ தொடர்ந்து பேசலாம் வாங்க ஆர்ஜே மேக்ஸ் கூட, இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நேயர்களுக்கு மறுபடியும் ஒரு வணக்கத்தை சொல்றது ஆர்ஜே மேக்ஸ் ஆகியம் நான். ஆமாங்க, இன்னைக்கு நயனார் மண்டபத்துல இருந்து நம்ம புதுவை ஷோ ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நயனார் மண்டபத்தை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னொரு நேயர் ஒருத்தர் இணையறாங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணசாமி சார்.
1: கிருஷ்ணசாமி சார், எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க நயனார் மண்டபத்துல?
2: நான் அரௌண்ட் 25 இயர்ஸ் இங்கதான் சார் இருக்கேன்.
1: ஓகே சார், 25 இயர்ஸா நயனார் மண்டபத்தில் இருக்கீங்களா? இந்த நயனார் மண்டபம் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு
2: சார்? ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார். அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தோப்பாவோ கொசு தான் சார் இருந்தது. இப்ப காலம் லாஸ்ட் ஒரு 15 to 20 to 28 தான் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ரொம்ப பயங்கரமான டெவலப்மெண்ட் அதிகமா வந்துருச்சு. நீங்க ஒரு பிஃபோர் பாத்தீங்கன்னா ஏரி கரை ரொம்ப மோசமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இந்தியாவை மாத்திருக்கு இப்ப இருக்கவங்க.
1: ஓகே சார், இப்போ நயனார் மண்டபத்துல நீங்க 25 உங்களோட எக்ஸ்டேஜ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அந்த அப்போ உங்களோட விளையாட்டு இப்ப வந்து நீங்க ஸ்போர்ட்ஸ் போறீங்க.
2: ஆக்சுவலா அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஏரியா கிட்டோ இல்ல வளர்றதே இருக்கே. பட் இப்ப பாத்தீங்கன்னா சில வந்து அவங்களோட ஒரு கிரவுண்ட் மேசெட் கொடுக்குறாங்க. அது பார்த்தாம ஏரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி காம்பவுண்ட் ஏரி போட்டு அவங்க வந்து இதெல்லாம் இது பார்த்தாமா அங்க வந்து நீங்க வந்து போட் ஹவுஸ் போனீங்கன்னா இங்க உங்களுக்கு தெரிஞ்சது பரசிதுதான். ஆனா நைனா ஒரு போட் ஹவுஸ் இருந்தது. ஆனா அது இப்ப ஒரு 2 இயர்ஸ் ரன் பண்ண போட்டேன் நிறைய ஆக்டர் கொண்டு வந்திருந்தாங்க. அங்கேயுமே ஒரு கிரவுண்ட் இருக்கு, ஆனா பெருசா மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கு. ஆனா
1: ஓகே சார், இப்போ உங்களோட எங்கேஜ்ல இருக்கும்போது நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் வளர்ந்துருப்பாங்க. நயனார் மண்டபம் நீங்க வளர்ந்து வெளியே போய் வேலைக்கு போறதுக்கு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏரியா வந்து ஒரு பெரிய கேப்டா சேர்ந்துருக்கீங்க இல்லையா, அது டெவலப்மெண்ட் எப்படி
2: இருக்கு? பார்த்தா இப்ப ஒரு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நாலேஜான பர்சன், ஒரு நல்ல கம்யூனிகேஷனோட எல்லாம் ஒரு பர்சன் வந்தோம். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு செக்டார்ல ஏதோ ஒரு ஜாப் நல்ல பொசிஷன்ல யாருமே ஒருத்தவங்க மேனேஜராவோ யாராவோ ஒருத்தவங்க சீஃப் இந்த மாதிரி ஒருத்தவங்களும் நல்ல செக்டார் நானுமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். அதுக்கு மெயினான ரீசன் எங்களோட ஊர் தான். சின்ன நாங்கள் பில் பண்ண ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நாங்கள் பில் பண்ணதுக்கு காரணம். அதுக்கு ஃபுல்லா இருந்தது ஏரியா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் உள்ள மார்னிங் ஒரு 10 minutes வரப்பே அதே மாதிரி தான். 4 to 7 வரைக்கும் அங்கிருந்து முருகன் பறிஞ்சு டிராஃபிக் இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் டிராஃபிக் குறைக்கணும் ரூட் அதுக்கு இல்லை. எல் ஏரியா பஸ் விடும்போது எக்ஸ் ஏரியாவுமே ஒரு ஏரியா கன்சிடர்
1: மரங்கள் ஏரியாக்கள் ஒரு சிட்டி மரங்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மரங்கள் இருக்கிறது காரணம் வீடுகள் வந்து நடுவுல மரங்கள்

0: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே அது கஷ்டப்பட்ட கொடுக்கல. ஆரம்ப காலத்துல அப்ப அவங்க அங்க பர்ச்சேஸ் பண்ணும் போது வீடு கட்டிட்டு வந்து ஒரு தோட்டத்துல ஃப்ரெண்ட்ல பண்ணாங்க, அந்த இடத்துல மரங்கள் வச்சு அவங்க வளர்த்து பண்ணாங்க. இப்ப கட்டவங்க யாரும் பாத்தீங்கன்னா அது பண்ண மாட்டாங்க.
1: ஆனா இப்ப அப்ப கட்டவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஒரு மரம் வச்சு இருக்காங்க.
0: இப்ப எங்க வீடு பாத்தீங்கன்னா நாங்க மரம் வச்சிருக்கோம், ஒரு மரம் ஒரு ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஏறி இருக்கு. அதனால யாருமே பாத்தீங்கன்னா கிடைச்சா போதும் அதா போதும் அப்படின்னு.
2: ஓகே ஓகே.
1: இப்போ உங்களோட பிஸியான ஸ்கெட்யூல்ல நான் சுத்தத்துக்காக வந்து ரொம்ப சூப்பரா பேசுறதுக்கு மிக்க நன்றி சார். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதை.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
7: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
8: உங்கள் FM ரெயின்போவில்
7: தினமும் காலை 9:02
8: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
7: FM ரெயின்போக்கு
9: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: நேரம் சரியா 8:52 நொடிகளாயாச்சு. சோ ஆர்ஜே மேக்ஸ் 9 மண்டபத்துல இருந்து நிறைய தகவல் கொடுத்துட்டே இருக்காரு. சொர்த்தன் தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு தி டோன். சப்ஜெக்ட் ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா, ஆசை லாவண மாதிரி நர் நாம 9 மண்டபத்துல ரொம்ப சூப்பரா பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம புது விஷயம் 9 மண்டபத்துல இருந்து ஒரு சில விஷயங்களை கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு நம்ம புது விஷயம்ல நேர மண்டபம் பத்தி இன்னும் வேற கூட பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வருவோம். அது வரைக்கும் பாய் பாய் சொல்லி கேட்டேன்.
0: தேங்க்யூ மேக்ஸ். ஸோ மேக்ஸ் சொன்ன மாதிரி ஸோ இன்னைக்கு 9 மண்டலத்துலேருந்து ரொம்ப கொஞ்சம் கலெக்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலும் நிறையா வந்து அங்கே என்ன எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்றது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு க்ரௌடடான ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இந்த 9 மண்டபம் அப்படியே மரப்பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜங்ஷன்ஸ்குள்ளே நிறைய வந்து ரொம்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காகவும் அதிகமான மக்கள் கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து மக்களை வந்து கால நேரத்தில் எல்லாருமே எப்பயுமே பிஸி தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைம்ல இல்ல நான் எஃப்எம் ரெயின்போல பேசியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்து நின்று அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ண நம்மளோட நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த ஷோல. சோ நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்கு சூப்பரான ஒரு சாங் வருது அரண்மனை 4 திரைப்படத்துல இருந்து.

0: நிறைவேற்றுமனை 55 நிமிடம் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கம் சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்கள படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால் ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போவேணாம், குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? நாலு சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது. அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக். அவர் என்ன பண்ணார்னா, குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான், அதாவது

0: பட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930ல் தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சுதான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸு சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டுருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யார் அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும். அவன்
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இந்தியா தலைமையேற்று நடத்த உள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களின் 12வது கூட்டம் நேற்று புனேயில் தொடங்கியது. இக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியாவிற்கான அர்ப்பணிப்புடன் கூடிய வழிகாட்டுதலில் எழுச்சிமிக்க, நம்பகமான, அனைவருக்கும் அதிகாரமளிக்கும் எதிர்காலத்திற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை குறித்து கூறினார். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை கருத்தில் கொண்டு தன்னுடைய பிறந்தநாளுக்கு பேனர்கள் வைக்க வேண்டாம் என உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி அரசும் பேனர்கள் வைக்க தடை சட்டம் இயற்றி அச்சட்டம் தற்போது அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள், காவலர்கள் உட்பட அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என தலைமையக காவல் கண்காணிப்பாளர் திரு மோகன்குமார் உத்தரவிட்டுள்ளார். எந்த நேரமாக இருந்தாலும் இந்த உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்றும், மீறுவோர் மீது மோட்டார் வாகன சட்டத்தின்படி சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும், மேலும் துறை ரீதியான கடுமையான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என அவரது உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் மாநில பயிற்சி மையம், புதுச்சேரி அறிவியல் இயக்கம் ஆகியவை சார்பில் நிழல் இல்லா வானியல் நிகழ்வினை புதுச்சேரி பள்ளி மாணவர்கள் காண்பதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு இன்று காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை புதுச்சேரி இருதய ஆண்டவர் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறவுள்ளது. இந்த அரிய நிகழ்வினை காண மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, திருக்கனூர் காவல் நிலையங்களில் இன்று காலை 11 மணிக்கு மக்கள் மன்றம் நடைபெறவுள்ளது. இதில் பொதுமக்கள் பங்கேற்று அதிகாரிகளிடம் புகார் மனு அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவையின் ரத்த ஓட்டம் 102.8 மெகாஹெர்ட்ஸில் பாண்டிச்சேரியின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் பாடலா மாத்தின் உங்க காதுகளுக்குள்ளார வைப்ரேஷன் உருவாக்குற ஒரே இசை சிம்மாசனம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 9:30. நோ கியூ நோ வெயிட்டிங் பழைய மெத்தட் எல்லாம் உரம் கட்டுங்க. உங்க ஸ்மார்ட் போனை எங்களோட டிஜிட்டல் ஸ்டுடியோவோட கனெக்ட் பண்ற ரியல் மேஜிக். உங்க கட்டை விரல் டைப் பண்ற மெசேஜ்ல இங்க மியூசிக் பிறக்கும். இது நெக்ஸ்ட் லெவல் டிஜிட்டல் கொண்டாட்டம். இது இணைய வழி நேயர் விருப்பம். வாட்ஸ்அப் ஒன்லி. இந்த இசை சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு லீட் பண்ண வார்த்தைகளால புதுவையே வசியம் செய்ய ஆன் தி மைக் உங்க காதுகளின் காதலன் உங்க மியூசிக் பார்ட்னர் ஆர்ஜே சீனு. நான் இப்ப ஆன் தி வேல இருக்கேன். மக்களே, நம்ம ஷோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது அளவிட முடியாத அன்பும் மெசேஜ்களும் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவில் ரூல்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். நோ கால்ஸ், நோ வாய்ஸ் நோட்ஸ், ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்க மொபைலை எடுங்க. 7598510505 நம்பருக்கு இப்பவே உங்க பேரையும் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் வாட்ஸ்அப்ல தட்டிவிடுங்க. நீங்க மெசேஜ் பண்ண உடனே உங்க பேரை ஏர்ல கெத்தா சொல்லிட்டு அந்த பாட்டை இங்க பிளே பண்ண நான் உங்க ஆர்ஜே சீனு ரெடியா இருக்கிறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிப்பிருக்கிற நேயர் தேவியாபுரத்திலிருந்து வீரமணி.

இப்படி சூடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
5: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
6: புதுவையின் நம்பர் ஒன் மியூசிக் பார்ட்னர் FM ரெயின்போ புதுவை 102.8 டிஜிட்டலா இதயங்களை இணைக்கும் இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. மக்களே, நம்ம ஷோவுக்கு பாட்டு மழை அல்ல, பெருமழையை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் திறந்தாலே உங்களோட அன்புதான் நிரம்பி வழியுது. அந்த அன்போட நம்ம வாட்ஸ்அப்ல பாட்டு கேட்டிருக்கிற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சென்னை கோவூர்ல இருந்து சூரியமூர்த்தி. இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் வாரணம் 1000 திரைப்படத்துல இருந்து. நேர்லே நீங்களும் இன்னும் பாட்டு கேட்கலனா உடனே 7 5 9 8 5 1 0 5 0 5க்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க.

0: புதுவையின் இதய துடிப்பு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஸ்மார்ட்டான நேயர்களுக்கு ஸ்மார்ட்டான ஷோ. இணைய வழி நேயர் விருப்பம் நம்ம ஷோவோட கிரேஸ் இப்போ எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் முழுவதுக்கும் வந்து விருன்னு பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வாட்ஸ்அப் வழியா பாட்டு கேட்க உரிமை கொண்டாடும் நம்முடைய நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னை மூலசத்திரத்திலிருந்து சரஸ்வதி. இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து கேட்டீங்கன்னா ஓ மை கடவுளே திரைப்படத்திலிருந்து. தனியா ட்ரெண்டை செட் பண்ணிட்டாங்க. உங்களோட செலெக்ஷன் இப்ப நம்ம ஸ்டுடியோவே வைப்ரேஷன் பண்ண வைக்க போதும். அடுத்ததா நேர்ல நீங்களும் ஜஸ்ட் கீபோர்ட் மேஜிக்க யூஸ் பண்ணுங்க. 7598510505 உங்க ஃபேவரட் பாடல வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: போலாமா?
2: சீரியஸ்லி?
1: சீரியஸ்லி? யா.
2: ஓகே, லெட்ஸ் கோ.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இசையின் வர்ணஜாலம் 102.8 FM ரெயின்போ, நோ கால்ஸ் ஒன்லி டெக்ஸ்ட் ரெவல்யூஷன். இணைய வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ்கள் வந்து வாட்ஸ்அப்ல குஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் பிஐபி நேயர்கள் இப்ப யாராருன்னு கேட்டீங்கன்னா, வாரியங்காவல் கதிரவன், தாராசுரம் விஜயா, கைலாசன், கும்பகோணத்திலிருந்து ஜெயந்தி, ரமேஷ் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்கிற என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, ரோஜா திரைப்படத்திலிருந்து அந்த அல்டிமேட் ட்ராக் தான் இப்ப நம்ம ஏர்ல இறக்க போறோம். உங்களுடைய மியூசிக் டெஸ்டுக்கும் நம்ம FM ரெயின்போ புதுவையே ஃபேன் ஆச்சுன்னா பாத்துக்கோங்க. நேர்லயே உங்க பேரும் ஏர்ல கெத்தா ஒலிக்கணும்னா 7598 51 0505 க்கு இப்பவே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க.

என்றென்றும் புதுவையின் மகுடம் நூஃபம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவையின் ஃபேவரட் டிஜிட்டல் பார்ட்டியும் இணைய வழி நேயர் விருப்பம். நம்ம ஷோவுக்கு வர ஃபீட்பேக் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும். உண்மையிலேயே நம்ம வாட்ஸ்அப் நேயர்கள் தான் நம்ம ஷோவோட ரியல் ராக் ஸ்டார். இதோ நம்ம ராக் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் எந்த திரைப்படத்துலன்னா கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இவரோட இந்த பாடல், அதாவது வெறித்தனமா இப்ப ஏர்ல வந்து அதிரப்போகுது. உங்க ஸ்மார்ட் போன்ல 7598510505 என்ற நம்பரை இப்பவே சேவ் பண்ணி இப்பவே டெக்ஸ்ட தட்டி விடுங்க. உங்களுக்கான பாடலை FM Rainbow கேட்டு ரசிங்க.

புதுவையின் ஆக்சிஜன் உங்க 102.8 FM ரெயின்போ புதுவை கட்டை விரலால கேட்டுட முடியும் பாட்டு. நீங்க இணைய வழி நேயர் விருப்பம் மூலமா இது வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம ஷோவோட சக்சஸ்க்கு காரணமே உங்களுடைய இதயம் கலந்த பாராட்டுகளும் அன்பும் தான். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் ஃபேமிலி மெம்பர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கோவை புதூர் சிவசுப்பிரமணியம் கேட்டிருக்கிற பாட்டு எந்த திரைப்படத்திலன்னு கேட்டீங்கன்னா, புஷ்பா திரைப்படத்திலிருந்து பாடல விரும்பி கேட்டிருக்கிறாரு. இந்த பிளாக் பஸ்டர் ட்ராக்கை உங்களுக்காக நான் இப்போ போட போறேன். No voice, no notes, no calls, just text பண்ணுங்க 7598510505 என்ற எண்ணிற்காக. உங்க சீனு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில.

காதுகளில் தேன் பாயும் 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவை வயர்லெஸ் வேர்ல்டின் மாஸ் ஷோ. இது இணையவழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லின் நம்ம ஷோவுக்கு பொழியும் பாராட்டு மழையில நினைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல கேட்ட பாட்டால மாஸ் பண்ண போறாரு நம்முடைய நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். யாருன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் இருந்து விஜயராகவன். உங்களோட இதய விருப்பம் இப்ப ஏர்ல வரப்போகுது. மிஸ் பண்ணாதீங்க மக்களே. 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்க பாடலை டைப் பண்ணி உடனே அனுப்புங்க.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: புதுவையின் நம்பர் ஒன் பிராண்ட் FM ரெயின்போ புதுவை 102.8 டிஜிட்டல் மியூசிக் எக்ஸ்பிரஸ். இது இணைய வழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி. நம்ம வாட்ஸ்அப் சேட் பாக்ஸ்ல இப்ப எக்கச்சக்கமான பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கச்சிதமா ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி. இவங்க விரும்பி கேட்ட மெட்டி திரைப்படத்துல அந்த பாடல் இப்ப ஏர்ல பறக்க போகுது. நோ கால்ஸ் ஒன்லி வாட்ஸ்அப் 7598510505505 என்ற எண்ணிற்கு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: புதுவையின் மியூசிக் தென்றல் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்க கட்டை விரல் டைப் பண்ணு மியூசிக் இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி கேட்டு இருக்கீங்க. நம்ம ஷோவுக்கு நீங்க அனுப்புற ஒவ்வொரு பாராட்டையும் பார்த்து மேசிரிச்சு போயிட்டு இருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவை அதிர வச்சிருக்கிற அடுத்த நேயர்கள் யாராருன்னு கேட்டீங்கன்னா, பன்ருட்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா மற்றும் அஷ்மித்ரன் இவங்க கேட்டிருக்கிற பாட்டு இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுடலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்றென்றும் புதுவையின் மகுடம் FM ரெயின்போ புதுவை 102.8. இன்றைய மியூசிக் சவாலின் இறுதிக்கட்டம், இது இணைய வழி நேயர் விருப்பம். இதோ இந்த பெருமைக்குரிய லக்கி நேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கடலூர்ல இருந்து ஓட்டி சுரேஷ் இவர் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் மெட்ராஸ் திரைப்படத்திலிருந்து. இந்த செம ஹிட் பாட்டோட இன்னைக்கு பிளேலிஸ்ட நாம கம்ப்ளீட் பண்றோம். மக்களே, இன்னைக்கு நம்ம இணைய வழி நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவுக்கும் நீங்க காட்டின பாராட்டுகளும் அன்பிற்கும் நன்றிகள் போதாது. நம்ம வாட்ஸ்அப் பாக்ஸ்ல பாராட்டு மழை பொழிஞ்சதோடு ஆயிரக்கணக்கான நேயர்கள் பாடல்களும் கேட்டிருக்கீங்க. நேரமின்மையால சில கியூட்டான வாட்ஸ்அப் நேயர்களின் பாடல்களை பிளே பண்ண முடியல. ஆனாலும் உங்க பேர்களை சொல்லாம உங்களுக்கான அந்த கெத்தான கௌரவத்தை கொடுக்காம இந்த சீனு போக மாட்டேன். யார் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, எவர் கிரீன் சிங்கிங் குயின் ராம்பாக்கம் ராணி, நம்ம பிளேலிஸ்டோட மியூசிக் மாஸ்டர் அஸ்ஸாம் ஹிதேந்திர தாஸ், அலைவரிசையின் சிங்கிங் ஸ்டார் கொழுமம் கொண்டான் ராமகிருஷ்ணன், நம்ம வாட்ஸ்அப் கார்னரின் வைபிங் ஸ்டார் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், எனர்ஜெட்டிக் சூப்பர் ஸ்டார் சென்னை ராம், புதுவையின் மெலடி கிங் அபிஷேக், நம்ம ஷோவோட ராக்கிங் மதுரை சண்முக சுந்தரம் அக்ஷய மீனாட்சி, கியூட் அண்ட் ஸ்வீட் கவிதாயினி செல்வி வைத்தீஸ்வரி, நம்ம மியூசிக் லவ்வர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, கெத்தான மாஸ்நேயர் மாதவரம் சரஸ்வதி, நம்ம ஸ்டைலிஷ் ஸ்டார் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், ரசனையான இசை ரசிகை செஞ்சி கலைவாணிலிருந்து கனிஷ்மா, நம்ம வாட்ஸ்அப் பட்டாளத்தோட கேப்டன் சென்னை ராஜேஸ்வரி, நம்ம சாங் செலக்டர். அடுத்ததா யாருன்னு கேட்டீங்கன்னா, கடலூர்லேருந்து சந்த். நேயர்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். இசைக்கு என் கார்டே கிடையாது. ஸோ உங்கள் வைப்ரேஷனை எப்போவுமே குறையாமல் வச்சுக்கோங்க. இன்றைய இணையவழி நேர் விருப்பம் வாட்ஸ்அப் ஒன்லி ஷோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காதுகளின் காதலன், உங்கள் மியூசிக் பார்ட்னர் ஆர்ஜே சீனும். ஸ்டே மியூசிக்கல், ஸ்டே ஹாப்பி வித் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இவ்வாறு பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூது தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்குல் இஸ்லாம் அல்கிர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கேசர் கமல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் மற்றும் அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவை சார்பில் மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் பிரம்மாண்ட உணவு மற்றும் கடல் திருவிழா காந்தி திடலில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உணவு கண்காட்சி மற்றும் விற்பனை திருவிழாவும், 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை ராக் பீச்சில் மணல் சிற்ப போட்டிகளும், 22ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை புதுச்சேரி பழைய துறைமுக திடலில் இசை கச்சேரிகளும் நடைபெறுகிறது. 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பாண்டி மெரினாவில் பீச் வாலிபால், கால்பந்து, ஹேண்ட்பால் மற்றும் மலர்கம்பம் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெறுகிறது. டயமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03, 46 நொடிகள். இன்றைய முயற்சிதான் நாளைய வெற்றியோட முதல் படி. சுறுசுறுப்பான உங்களோட காலை பொழுதை புத்துணர்ச்சியாக மாற்றும் இந்த ஷோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் உங்க

Sí, Lavanya. எஸ் கெட்ஸ் இட் கோ அப்படின்னு அந்த ஷோக்குள்ளே வந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு எனர்ஜி எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஏன்னா நம்ம நேர்களுடைய அந்த ஒரு ஆர்வமும் அந்த ஒரு சுறுசுறுப்பும் இந்த ஷோக்கே உள்ள ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எஃப்எம் ரெயின்போவோட ஒரு ஃபேவரட்டான ஷோ தான் நம்மளோட கெட்ஸ் இட் கோ. ஸோ ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் குவஷன்ஸ், ஸோ அதுக்கான ஆன்சர்ஸோட நம்ம நேர்களோட அந்த ஆர்வம், ஸோ அதுதான் நம்மளோட ஷோவோட விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கெட்ஸ் இட் கோ ஷோவில் என்ன மாதிரியான குவஷன்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாடி, ஸோ நிறைய வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்பேன் அப்படின்றது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வித்தியாசமா அப்படி இருக்கும் இல்லையா? அதாவது இந்த வாழக்கூடிய அந்த நாட்கள். ஸோ இது வந்து உயிரினங்கள்ல நிறைய விலங்குகள் ஆகட்டும், இல்லை பறவைகள், இல்லைன்னா வந்து கடல் வாழ் உயிரினங்கள் அப்படின்றது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வேறுபடும். ஸோ இன்னைக்கு நம்ம கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நம்ம வந்து இந்த கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய இந்த லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம மீன்கள்லேயே பார்த்தோம்னா நிறைய வகையான மீன்கள் இருக்கு. ஸோ அதே மாதிரி திமிங்கலம் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சுறா, இது மாதிரி நிறைய கடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த உயிரினங்களும் வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் ஆஃப் அந்த உயிரினங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுல அதோடைய லைஃப் ஸ்பேன்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்மளோட கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக நான் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய செட் ஆஃப் குவஸ்டின்ஸ். நீங்க எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரி ரொம்ப எனர்ஜியோட ரெடி ஆயிட்டேங்க. எஸ், ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் குவஸ்டின் இதுதான். நம்மளோட கடல் பாசி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கடலுடைய கடற்பாசி இது வந்து எவ்வளோ ஆண்டுகள் வந்து வாழும், இல்லை எவ்வளோ ஆண்டுகள் வந்து இதுக்கான லைஃப் ஸ்பேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 2271760 நம்பர்ஸ்க்கு. ஸோ வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் செய்யுங்க. உங்களுக்காக மறுபடியும் குவஸ்டின் சொல்கிறேன். இந்த கடல் பாசி இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய அந்த வாழக்கூடிய அந்த நாட்கள் அந்த ஆண்டுகள் எத்தனை அப்படின்றத கண்டுபிடிச்சி ஷேஃபம் ரெயின்போக்கு உடனே கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரேட்டான சாங் வருது, கேட்டுட்டு வாங்க. வேதாளம் திரைப்படத்திலிருந்து

0: ஓகே, நம்மளோட கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்மளோட கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய லைஃப் ஸ்பேனை பற்றி தான் இன்னைக்கு நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ முதல் கேள்வி கேட்டிருந்தேன், இட்ஸ் ஒரு காமன் கொஷின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடற்பாசிகளில் நிறைய வகைகள் உண்டு. ஸோ பொதுவாக கடற்பாசி அப்படின்றது வந்து எத்தனை ஆண்டுகள் இல்லைனா எத்தனை நாட்கள் வரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து சார்?
1: என்ன
0: பொதுவா நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்றது நீங்க கேட்கலாம். நோ, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் பாசிகள்ல நிறைய வகைகள் உண்டு. சோ இதுல வந்து ஒரு சிலது வந்து 45 நாட்கள்ல இருந்து 60 நாட்கள் வரும், அதோடைய வந்து என்ன அப்படின்னா அதோடைய லைஃப் ஸ்பேனா இருக்கலாம். சிலது வந்து மாதங்கள், சிலது வந்து என்ன அப்படின்னா வருடங்கள். சோ அந்த மாதிரி கடல் பாசியோட வகையை பொறுத்து அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சோ அதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். பட் இருந்தாலும் அவர் கரெக்டா அந்த 45 இருந்து 60 நாட்கள் அப்படின்னு சொன்ன ஆன்சர் வந்து கரெக்ட். சோ அதனால நேருக்கு நம்ம பாராட்டுக்களை கொடுத்துடலாம். உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் இதுதான். அதாவது நம்மளுடைய கடல் குவாக்ஸ் அப்படின்னு, அதாவது கடல் குவாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சிப்பி. இப்போ சிப்பிக்கல்ல தான் வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதில் வந்து நம்ம கடல் குவாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சிப்பி. ஸோ இது வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து அதோடைய வாழ்நாட்கள் இருக்கும், இல்லை எத்தனை ஆண்டுகள் அது வந்து வாழும், அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271176022711700. கடல் குவாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான சிப்பி எத்தனை ஆண்டுகள் அதோடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள்.

0: பத்து மணி 19 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஷோ கெட் செட் கோ. கெட் செட் கோக்கு வந்தாலே ஒரு பரபரப்பு வந்துடுது, அதில் என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டங் ட்விஸ்டர் வந்துட்டே தான்ப்பா இருக்கேன். ஓகே, நம்மளோட கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நமக்கு கடைசியாக கொடுத்துருந்த க்வெஸ்சன் இருந்தால் நிறைய சிப்பி வகைகள் இருக்குது. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக கடல் குவாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிப்பியோட ஆயுட்காலம், அதாவது லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். ஆன்சர் சொல்கிறதுக்காக நம்மளோட நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கு ராஜகோபாலன் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நீங்க சொன்ன பதில இருந்து 400 வருஷத்துக்கு சுமார் 400 வருஷத்துக்கு மேல வாழும் மேடம். அது
0: கரெக்டா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி. ஸோ இது வந்து ஒரு வகையான சிப்பி. ஸோ இது வந்து நம்ம பர்டிகுலராக இதோட நேம் நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னா ஓஷன் குவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கடல் குவாக்கக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கடல் குவாக்கக் இது வந்து இந்த சிப்பி வந்து 400 ஆண்டுகளுக்கு மேலே வாழக்கூடிய ஒரு சிப்பி தான். ஸோ இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது வாழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வாழ்ந்து சாதனையும் படைச்சிருக்கு. எவ்வளோ ஆண்டுகள் வாழ்ந்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 507 ஆண்டுகள் வந்து வாழ்ந்து இது வந்து சாதனை படைச்சிருக்கான். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அந்த வாழ்ந்து சாதனை படைத்த அந்த ஒரு சிப்பிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் எந்த இடத்துல வந்து இது வந்து அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு சிப்பி அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷன், அதாவது வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் அதிகமாக இந்த சிப்பியை வந்து பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப நாள் வாழுது இல்லையா. ஸோ இந்த ஆயுட்காலத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்த நீர் மற்றும் மிக மெதுவான அதோடைய வளர்ச்சி, அதோடைய மெட்டபாலிசம். ஸோ இதனால தான் இந்த சிப்பி வந்து இவ்வளோ ஆண்டுகள் வந்து வாழுது அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஒரு சுவாரஸ்யம் பாருங்க, ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் இதுதான். எஸ், கிரீன்லேண்ட் நமக்கு தெரியும். ஸோ இந்த கிரீன்லேண்ட் ஷார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன்லேண்ட் சுறா இது வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து வாழும், அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ அடுத்ததாக தெரிஞ்சுக்க போகிறோம். கிரீன்லேண்ட் ஷார்க், கிரீன்லேண்ட் சுறா அப்படின்றது எத்தனை ஆண்டுகள் வாழக்கூடியது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். 2271760 2271770. உங்களுக்காக நிகழ்ச்சியில் ஒரு சுப்பிட்டான சாங் வருது ஜில்லா திரைப்படத்துலேருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: Golden deposit Siva Valli Vilas Jewelers in Golden deposit நீங்க just ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா, பயங்கரமான சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி அப்படின்னாலே நம்மளோட கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி தான். ஸோ அப்படி ஒரு புத்துணர்ச்சியோட நான் ஆன்சர் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட நேர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து? சொல்லுங்க. கிரீன்லாந்து ஷார்க், அதாவது கிரீன்லாந்து சுறா, எவ்வளவு நாட்கள் வந்து வாழக்கூடியது?
1: 250 ஆண்டுகளுக்கு மேல, 500 ஆண்டுகளுக்குள்ள.
0: ஓ, அதுதான் அதோட ஆயுட்காலம். அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வந்து அது வாழும்னு சொல்றீங்க.
1: ஆமா.
0: ஓகே, சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. ஃப்ரம் ரெயின்போ சார்பில் உங்களுக்கு பாராட்டுக்கள். நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, ஸோ நம்மளோட நேர் வந்து ரொம்ப கரெக்டாகவே ஆன்சர் பண்ணாங்க. அதாவது 250 ஆண்டுகளுக்கு மேலே அது வந்து 500 ஆண்டுகளுக்குள்ளே வந்து வாழக்கூடிய ஒரு வகையான வந்து சுறாதான் அது. ஸோ இதில் வந்து பர்டிகுலராக நம்மளோட விஞ்ஞானிகள் வந்து குறைந்தபட்ச ஆயுக்காலம் அப்படின்னும் போது எக்ஸாக்டாக எதுலேருந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதில் அவங்க கண்டுபிடிச்ச ஆண்டுகள் என்ன அப்படின்னா 272 ஆண்டுகள் தான் குறைந்தபட்சம் வந்து, அதாவது குறைந்தபட்சம்னா ஸ்டார்டிங், அது 272லேருந்து அது வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா 272 இயர்ஸ் அப்படின்றது தான். ஸோ அதிகபட்சமாக அதோட வயசை கணக்கிட்டு பார்க்கும்போது எவ்வளோ நாள் வாழலாம் அப்படின்றதையும் வந்து விஞ்ஞானிகள் கணக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா 392 முதல் 400 ஆண்டுகள் வரை அது என்ன பண்ணலாம், வாழலாம் அப்படின்றத வந்து, அதாவது நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சிகளை தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து இவங்க இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஆராய்ச்சியில் இந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வகையானதுக்கும் வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், அது இவ்வளோ நாள் வாழறதுக்கு அப்படின்னு இல்லையா. ஸோ இது வந்து வெறும் மிக மெதுவாக வளர்ந்து அதோடைய 150வது வயதில் தான் அதோடைய இனப்பெருக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுமா, அதுதான் இந்த ஒரு ஷார்க்குடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு அதிக கால வாழக்கூடிய உயிரினமாக இது இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன்லாந்து ஷார்க்குடைய அந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, பேக் போன், அந்த பேக் போன்னால தான் அது வந்து இவ்வளோ நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கு அப்படின்றது மேலும் சுவாரஸ்யம் ஊட்டக்கூடிய ஒரு தகவல். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த கிரீன்லாந்து ஷார்க்கை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்காக இதுதான், கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னா, கருப்பு பவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து எத்தனை ஆண்டுகள்

0: வாழக்கூடியது, அதாவது அதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன, கருப்பு பவளம் ஸோ எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 22717760 22717760 நம்பர்ஸ்க்கு. நீங்கள் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற கூடிய கோட் நம்பர்ஸையும் சேர்த்து டயல் செய்யுங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சூப்பரேட் சாங் வந்து கேட்டுட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ டைம் இப்போ சரியாக 10:34 இரண்டு நொடிகள் ஆயாச்சு. கெட்ஸ் கோ நிகழ்ச்சியில் இருக்கீங்க. நிறைய சுவாரஸ்யமான க்வெஸ்சன்களை தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஆன்சர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் முடியாதுங்க. நீங்கள் எப்படி வேணால் டஃபாக க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுங்கள், ஆன்சரை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புறாங்க. ஸோ கடைசியாக என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, கருப்பு பவளம் இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். எனக்கு ஆன்சர் தெரியும். நம்மளோட நேயர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்றது யார், இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் கலைவாணி மேடம். நீங்க தான் முதல் மகளிர் நேயர். ஆஹா, சூப்பர். கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில

0: டைம் இப்ப சரியா 10:34 இரண்டு நொடிகள் ஆயாச்சு. கெட்ஸ் கோ நிகழ்ச்சியில இருக்கீங்க. நிறைய சுவாரஸ்யமான க்வெஸ்சன்களை தான் கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப ஆன்சர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க எப்படி வேணா டஃபா க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுங்க, ஆன்சரை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை கிளப்புறாங்க. ஸோ கடைசியா என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, கருப்பு பவளம் இருக்கு இல்லையா, ஸோ இதோடைய லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். எனக்கு ஆன்சர் தெரியும். நம்மளோட நேயர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்றது யார், இங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் கலைவாணி மேடம். நீங்க தான் முதல் மகளிர் நேயர். ஆஹா, சூப்பர். கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில. ஓகே கலைவாணி மேடம், க்வெஸ்சன் கேட்டிருப்பீங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கருப்பு பவளம் எத்தனை ஆண்டுகள் வரை உயிர் வாழும்னு கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
1: 4000 முதல் 5000 வரை ஆண்டுகள் உயிர் வாழும்.
0: ஆஹா, அப்படியே விட்டே நான் வந்து ஒரு ஆன்சர் ஷீட் கொடுங்க, பக்க பக்கமா அதை பத்தி எழுதிடுறேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்றீங்க. சூப்பர் சூப்பர், பாராட்டுகள். உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நன்றி கலைவாணி மேடம். நம்மளோட கலைவாணி மேடம் ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணாங்க.

0: ஓகே, நான் கூட சரி இப்போ ஆன்சர் பண்ணிட்டாங்க, அடுத்த கொஸ்டினுக்கு பாஸ் ஆகிடலாம், ஒரு சூப்பரைட்டான சாங் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இல்லை எனக்கும் ஆன்சர் தெரியும்ப்பா, எனக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த நேர் வந்திருக்காங்க. யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து சார்?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: ஆஹா, பாபு சார் வந்து எனர்ஜியோட வணக்கம் சொல்லும் போதே தெரிஞ்சுட்டு ஆன்சர் சூப்பர் சொல்ல போறாரு.
1: பாராட்டுகள்
0: சார் உங்களுக்கு. ஓகே சார், சோ ரொம்ப சூப்பராவே வந்து பாபு சார் அப்படியே வந்து எனர்ஜெட்டிக்கா, நான் சொன்னேன் அப்படியே கெட் செட் கோ எஃப்எம் ரெயின்போ, அந்த கோம்போ எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி தான்ப்பா, பவர் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட நேர்கள் பேசிட்டு இருக்காங்க. எஸ், இந்த கருப்பு பவளம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4000 ஆண்டுகளுக்கு மேல வாழக்கூடியதுதான். சோ இதை வந்து நீங்க சராசரியா கணக்கிட்டு எவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஞ்ஞானிகள் கிட்ட சொல்லும் போது, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 4265 ஆண்டுகள் வரை கூட உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரொம்ப அக்யூரேட் கிடையாது, பட் இருந்தாலும் அவ்வளோ ஆண்டுகள் வரையும் அது வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய உயிரினங்கள் மாதிரி இது வந்து, இதுக்கு ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்மளோட மரங்கள் போலவே இதோட உடல் வளர்ச்சியில வளையங்கள் இருக்குமா, க்ரோத் ரிங்ஸ் அப்படின்னு கூடிய அந்த வளையங்கள், அதை வச்சுதான் இது வந்து மெதுவாக வளருமா. இந்த மெதுவாக வளர்றதுனால தான் இது வந்து இவ்வளோ நாட்கள், அதாவது இவ்வளோ ஆண்டுகள் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எஸ், ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான சுவாரஸ்யமான தகவலோட இந்த கருப்பு பவளம் அப்படின்றது வந்து 4000 முதல் 4265 ஆண்டுகளுக்கு மேலே வாழலாம் அப்படின்றத கணக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னா, அந்த க்ரோத் ரிங்ஸ் தான். ஸோ அதோடைய அந்த பொறுமையான வளர்ச்சினாலாம் இது வந்து இவ்வளோ ஆண்டுகள் வாழக்கூடியதாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்டான க்வெஸ்சன் அப்படின்னே சொல்லலாம். ஆன்சரை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்றதுல நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னப்பா இவ்வளோ ட்விஸ்ட்டாக கொடுக்குறீங்க, டெஸ்ட் கொடுக்குறீங்க, அது பார்த்தாது கூடவே ட்விஸ்ட்டும் கொடுக்குறீங்களே அப்படின்றீங்களா? இல்லை, ஒரு ஒரு டிஃப்ரெண்டான க்வெஸ்சன் அப்படின்னு சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்க, உங்களால் முடியாது என்ன இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஜெல்லி மீன், இதுடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271176027117770 நம்பர்ஸ்க்கு. நீங்கள் வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க. நிகழ்ச்சியில ஒரு அட்டகாசமான சாங் வருது, கேட்டு வாங்க.
2: மச்சி ஓபன் தி பாட்டில்.

கெட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 10:43 நிமிடம் 29 நொடிகள் அப்படின்னு சொல்லலான்னு வரும்போதே 30 நொடிகள் ஆயாச்சு. ஸோ நம்மளோட நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தகவல்களும், அதாவது அந்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது இல்லாமல் அந்த ஆன்சர்ஸை ரொம்ப அக்யூரேட்டா நம்மளோட நேர்கள் சொல்லும் போது அதை விட ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கு. ஸோ அடுத்ததா யார் வந்து ஆன்சர் சொல்ல போறாங்க, அதுக்கு முன்னாடி நம்மளோட குவஷன் என்ன அப்படின்னா, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜெல்லி மீன்கள் அதோடைய வாழ்நாள், அதாவது லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேட்டிருந்தோம். யார் ஆன்சர் சொல்ல வராங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.

0: அறிவிப்பாளர் லாவணி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து சார்?
0: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஓகே சண்முக சுந்தரம் சார், கண்டிப்பா நீங்க ஆன்சரோட தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, சோ அதுக்கான ஆன்சர் என்ன சார்?
0: ஜெல்லி ஃபிஷ் சார், சுரன் ஜீவின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து இறப்பே கிடையாதுன்னா அதே மாதிரிதான் அந்த ஜெல்லி ஃபிஷும். இதுக்கு வந்து ஆயுட்காலம் வந்து இல்லையே இல்லை, அதாவது வந்து எப்படின்னா அதனுடைய முதுமை பருவத்துல இருந்து டக்குன்னு அப்படியே திரும்ப வந்து ஒரு இளமை பருவத்திற்கு மாறிவிடும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி நிறைய வகைகள் இருக்கு ஜெல்லி மீன்கள்ல. அதுல ஜெல்லி மீன்கள்ல மூளையும் இருக்காது, அதுக்கு நுறை இரல் அண்ட் ஹார்ட்டுமே இருக்காது.
1: ஓகே, சூப்பரான ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, நன்றி சார். அண்ட் பாராட்டுக்கள் சார் எஃப்எம் ரெயின்போ சார்பில் உங்களுக்கு.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
1: ஓகே சார், எஸ் நம்ம நேர் சொன்ன மாதிரி ஜெல்லி மீன்களில் வந்து நிறைய வகைகள் உண்டு. ஸோ இது வந்து சில வகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆயுட்காலம் அப்படின்றது நீண்ட ஆயுட்காலமாக, அதாவது அழிவே அழியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்மைதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
5: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
4: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: கெட் செட் கோ நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷுடைய நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நானும் ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு நம்மளோட இன்னொரு நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் தட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன் சந்திரசேகர் சார். கண்டிப்பா நீங்க பயங்கரமான ஒரு ஆன்சரோட வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
6: கண்டிப்பா பயங்கரமான ஆன்சரோட தான் மேம்.
1: ஐயோ பயங்கரமான சொல்லிட்டேன் நானே.
6: ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் மேம் இருக்கும், ஒரு சில மாதங்கள் தான். ஆனா நிறைய ஜெல்லி ஃபிஷ் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு அழிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு ஆயுட்காலமே இல்ல, பல யுகங்கள் ஆனாலும் அது உயிரோட இருந்து கொண்டே இருக்கும் மேம்.
1: அப்படி ஒரு அழியாத ஒரு வகையான மீன் அப்படின்னு சொல்றீங்க.
6: கண்டிப்பா அழியவே அழியாது மேம். அப்படியெல்லாம் ஒரு உயிர் அப்படிங்கறது இருக்கு பாருங்க இந்த உலகத்துல, ஆச்சரியமா இருக்கு.
1: ஆமா, உண்மையாவே. ஓகே, ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. பாராட்டுக்கள் சார் உங்களுக்கு.
6: மிக்க மகிழ்ச்சி மேம். வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பாய் மேம்.
1: பாய், நன்றி. எஸ், ஸோ நம்மளோட நேர் சொன்னது உண்மைதான், அதாவது ஜெல்லி மீன்கள் வந்து நிறைய வகைகள் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சில வகையான இந்த ஜெல்லி மீன்கள், ஜெல்லி ஃபிஷஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சாதாரண வகைகள் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து 2 முதல் 3-6 மாதங்கள் வரக்கூடிய ஒரு வகையாக இருக்கு. ஆனால் இந்த பெரிய வகையான ஜெல்லி ஃபிஷஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 முதல் 3 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ஜெல்லி ஃபிஷஸாகவும் இருக்கு. இதையும் தாண்டி இன்னும் சில ஜெல்லி ஃபிஷஸ், அதாவது இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது இறப்பெற்ற ஜெல்லி மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களை வைக்கப்பட்ட ஜெல்லி மீன்கள் இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அழியாத மீன் அப்படின்னு ஒரு பட்டம் பெற்ற மீன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வகையான ஜெல்லிஃபிஷ் தான். அது எப்படிப்பா அழியாம இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒரு தொடக்கம் இருந்தா முடிவு இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இதோடைய அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முழு வளர்ச்சியை அது வந்து பெற்ற போதும் திரும்பி அதோடைய அந்த பாலி வடிவத்திற்கே திரும்பி வந்துருமா, அதுதான் அதோடைய தனித்துவமான ஒரு திறனா. அப்படி வரும்போது அந்த சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை மீண்டும் அதுக்கு புதுசாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா. ஸோ அதனால அந்த ஜெல்லி மீனுக்கு அழிவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இல்லை, சர்டைன் ஒரு குறிப்பிட்ட வகையான ஜெல்லி ஃபிஷ், அதுதான் நம்ம வந்து இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையான ஜெல்லி ஃபிஷ்க்கு வந்து ஒரு என்ன அப்படி கிடையாது அப்படின்னா அழிவே கிடையாது. ஸோ அழியாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். எல்லாமே ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி சொன்னோம். ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு ஒரு நமக்கு எல்லாமே தெரியும், எப்படி இருக்கும் அப்படியே ஒருமே ஜெல்லி மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ், அதாவது வீட்டில் கூட நம்ம ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா நிறைய கலர்ஸ் கலர்ஸாக பார்ப்போம். அதில் நம்மளை ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஃபிஷ் தான். இந்த கோல்டன் கலரை பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், கோல்டன் ஃபிஷ்ஷா ஹாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோல்டன் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அதோடைய லைஃப் ஸ்பேன் நிகழ்ச்சியில் அடுத்ததும் நீங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு கொடுக்க போறேன், சீக்கிரமா ரெடியா இருங்க ஸ்டெப் எல்லாம் கத்துக்கிட்டு.

0: எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் becomes வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா.
4: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற?
7: பெருமாள் சத்தியமா?

0: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: 10:34 வீடுகள்ல வளர்க்கக்கூடிய இந்த கோல்ட் பிஷ்கான ஆயுட் காலம் என்ன அப்படின்னா 10-15 ஆண்டுகள் வரை. சோ இது வந்து வேற இடத்துல அது வந்து வாழுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து 30 ஆண்டுகள் வந்து வரை கூட அது வாழ முடியுமா? சோ இது வந்து ஒவ்வொரு அந்த ஜெல்லி பிஷ் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து வந்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியா இவங்க செய்யப்பட்ட அந்த ஆய்வுல ஒரு கோல்டு ஃபிஷ் எவ்வளோ நாள் வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சராசரியான அளவு அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா 10-15 ஆண்டுகாலம் வரை தான் இந்த கோல்டு ஃபிஷ் வந்து உயிர் வாழும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது லைஃப் ஸ்பேன் ஆஃப் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடல் வாழ் உயிரினங்களுடைய வாழ்நாட்கள் எவ்வளோ எவ்வளோ அப்படின்றதுக்கு கரெக்டான ஆன்சர்ஸை நேர்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க. சில பேர் கிளைண்ட் கிடைக்காமல் போயிருக்கலாம், டோன்ட் வரி. பட் ஆனால் நேர்ஸ் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா நேர்களுக்கும் நம்மளோட நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சி இதோட நிறைவு செய்கிறேன். ஸோ லாஸ்ட் சாங் உங்களுக்காக வருது வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து. எஃப்எம் ரெயின்போட அடுத்த நிகழ்ச்சி மெலோடியான சாங்ஸோட மெலோடி மேஜிக்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்க உள்ளார். தகுதி வாய்ந்த ஆசிரியர்களிடமிருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும், மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வுகள் மூலம் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனொரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகளப் போட்டியின் ஈட்டியெறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ராவால் இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் வரும் 27ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். புதுவையின் வீதிகளில் வீசும் காற்றுக்கு எப்போதும் ஒரு தனிக்கதை உண்டு. அந்த ஒவ்வொரு கதையையும் இசையோடு பிணைத்து மனித உணர்வுகளுக்கு ஒளிவடம் கொடுக்கும் ஒற்றை ஊடகம், எண்ணற்ற இதயங்களை ஒரே புள்ளியில் இணைக்கும் உங்கள் அன்பின் முகவரி. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 11:03:44. வாரத்தோட பரபரப்புகள் எல்லாம் விலகி மனதை அமைதிப்படுத்தும் அந்த மாயாஜாலமான நேரம்தான் இது. உங்க வேலை பழுவ மறக்கடிச்சு ஆன்மாவை தொட்டு செல்லும் ராகங்களை அள்ளித்தரும் ஒரு ரம்யமான இசை பூங்காற்றும் இது உங்கள் முற்

பகல் நேரத்தின் பெர்ஃபெக்ட் சில் அவுட் பார்ட்னர் மெலடி மேஜிக். உங்கள் உணர்வுகளுக்கு இசையால் வண்ணம் தீட்ட உங்கள் முற்பகல் நேரத்தை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றும். இதோ உங்கள் அன்பு நண்பன், இசைக்கு மொழியில்லை மெலடி மேஜிக்கிற்கு முடிவே இல்லை, நான் உங்க ஆர்ஜே சின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியின் தொடக்கமே ஒரு தாய்மையின் உன்னதமான உணர்வோடும், ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில சின்மயி பி ஜெயச்சந்திரன் குரல்கள்ல மனசை உருக வைக்கிற ஒரு கிளாசிக் மெலடியை கேட்கலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: உங்க ஹெட்போனுக்குள்ளார ஒரு ராகமழை FM ரெயின்போ புதுவை 102.8 நினைவுகளை தட்டி எழுப்பும் நேரம் இது. நம்ம மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. மணி சர்மா சாரோட இசையிலும் ஹரிஷ் ராகவேந்திரா பாடின ஒரு இதமான ஸ்வீட் மெலடியை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். யூ திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இணைந்திருங்கள் 102.8 வைபாக இருங்கள். நம்மோடு டென்ஷனுக்கு கொடுப்போம் ஒரு ஃபுல் ஸ்டாப். மெலடி மேஜிக்கு அழுத்துவோம் ஒரு பே பட்டன். தேவா சாரோட இசையில ஹரிஹரன், சுஜாதா குரல்கள்ல ஒரு துள்ளலான மெலடி ஜாலத்தை இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: புதுச்சேரி மக்களின் செல்லமான அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்க உணர்வுகளை ஒரே நிமிஷத்துல மாத்தும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேட்சே. வித்யாசாகர் சார் மியூசிக்னாலே அது ஒரு தனி ஸ்வீட்னஸ் தான். காதலில் விழும்போது வர்ற அந்த சின்ன சின்ன பொய்களையும் உரிமைகளையும் அழகா சொல்ற ஒரு பாட்டு இப்ப நம்முடைய நிகழ்ச்சியில கேட்கலாம். ரன் திரைப்படத்திலிருந்து

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: கோல்டன் டெபாசிட், சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் கோல்டன் டெபாசிட்.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம

0: வாங்கிக்கலாம்.
1: என்றும் உங்கள் இதய துடிப்போடு சிங்க் ஆகியிருக்கும் ஒரே இசை பேரரசு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் முடியலாம், ஆனா இந்த மெலடி மேஜிக்கோட வைப் உங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கும். நிகழ்ச்சியோட உச்சகட்டத்துக்கு நாம வந்தாச்சு. வித்யாசாகர் சாரோட இசையில ஹரிஹரன் சாதனா சர்க்கம் காம்போட ஒரு கியூட்டான ஸ்பிரிங் வைப் மெலடிய இப்ப ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து நாம கேட்கலாம். மணி 11:55 ஆயிட்டு இருக்கும். கடிகாரத்தோட முட்கள் தன் பயணத்தை தொடரலாம், ஆனா இந்த நேரத்துல நாம கேட்ட அந்த மெலடிகள் உருவாக்கிய அமைதி என்னைக்குமே நிலைத்திருக்கும். ஒரு தெய்வம் தந்த பூவேகளை தொடங்கி முட்டுகளால் நிறைவடைந்த இந்த இசை பயணம் உங்கள் சனிக்கிழமை மதியத்தை மேலும் அழகானதா மாற்றி இருக்கும் நான் நம்புறேன். தொழில்நுட்பங்கள் மாறினாலும் தலைமுறைகள் கடந்தாலும் புதுச்சேரியின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கும் தரம் குறையாத ரசனையோடும் தடம் மாறாத அன்போடும் என்றும் உங்கள் உணர்வுகளின் முகவரியாக உங்கள் இதய துடிப்போடு சிங்காயிருக்கும் ஒரே இசை பேரரசு உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றைய மெலடி மேஜிக் பயணம் இதோடு நிறைவடைகிறது. ஆனால் இசை என்பது ஒரு முடிவில்லாத வானம். அந்த வானத்தில் மீண்டும் ஒரு இசை சிறப்போடு உங்களை நான் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சீனு. நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது நண்பகல் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். சீர்திருத்தங்கள் என்பது தங்களது அரசின் அர்ப்பணிப்பு என்றும், உற்பத்தி சார்ந்த திட்டம் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்திய வங்கதேச எல்லையில் வேலி அமைக்க 1129 ஏக்கர் நிலத்தை வழங்கிய மேற்கு வங்க அரசிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள நாடுகளின் பாதுகாப்பு குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தின. எல்லை மேலாண்மை, குற்றங்களை தடுப்பது மற்றும் எல்லை உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டன. ஏமன் மற்றும் சோமாலியா கடற்பகுதியில் 22 இந்திய மாலுமிகளுடன் கடத்தப்பட்ட 2 கப்பல்கள் குறித்து சோமாலிய அதிகாரிகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 2026-27 ஆண்டு மதிப்பீட்டிற்காக 6.5 கோடிக்கும் அதிகமான வருமான வரி கணக்குகள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இதில் ITR ஃபைல் 3, 4, 5 மற்றும் 7 ஆகியவற்றை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி என்பதால், கடைசி நேர அவசரத்தை தவிர்க்க முன்னரே வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பிப்டிக் மற்றும் தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் பட்டாம்பூச்சி என்னும் பெயரில் புதுச்சேரியில் உற்பத்தியாகும் அனைத்து பொருட்களுக்கும் பெயர் சூட்டு விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் இனி தனி சின்னத்தில் கிடைக்கும் என்றும், புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் 3,00,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது என்றும், இதற்கு தொழிற்சாலைகள் தான் முக்கிய காரணம் என்றும் கூறினார். நிகழ்ச்சியின்போது சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:13 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பர் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. அதுவும் சாட்டர்டே சண்டே ஸ்பெஷலான உங்களோட பேசுங்க தோழா நிகழ்ச்சிக்காக. எஸ் பேசுங்க தோழா அப்படின்னாலே நம்மளுடைய ஆண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அந்த சாட்டர்டே சண்டே எப்பப்பா வரும், பேசுங்க தோழா தலைப்பு எப்ப கொடுப்பீங்க, அதுக்காக தானே நாங்க இங்க வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற நம்மளோட தோழர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் நம்மளோட பேசுங்க தோழா. தலைப்புகள் என்னவா இருந்தாலும் எங்களுடைய கருத்து இதான் அப்படின்றது மாஸ் காட்டக்கூடிய ஒரு ஷோ தான் நம்மளுடைய பேசுங்க தோழா. ஓகே, ப்ளூ பில்டப் கொடுத்தாச்சு, என்னப்பா டாபிக் அப்படின்னு தானே கேக்குறீங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சூப்பர் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி செய்ய போயிருப்போம், பட் ஆனால் ரொம்ப சொதப்பிலான ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளோட டாப்பிக்கே, அதாவது ஆண்கள் மறக்க முடியாத ஒரு சொதப்பல் மூமெண்ட் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் பேச போகிறீங்க. ரொம்ப ஃபன்னியாக நம்ம வந்து இன்றைக்கி அதை பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம செய்த மிகப்பெரிய சொதப்பலும் இருக்கலாம். ஸோ இந்த சொதப்பல் அப்படின்றது வந்து நம்ம சிரிப்புக்காக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆஹா, ரொம்ப சுவாரஸ்யமாக இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நிறையா பில்டப்லாம் கொடுத்துட்டு கடைசியில் போய் என்னப்பா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அது எங்கே வேணால் நடந்து

0: இருக்கலாம், நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சொதப்பல் மொமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாவில் நம்ம பண்ணியிருக்கலாம், இல்லைனா நம்ம வண்டி ஓட்டும் போது கூட சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அப்படி கூட இருக்கலாம், இல்லை யாருக்காவது சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம்ப்பா அப்படின்னாலே அது சர்ப்ரைஸாக இருக்குமா அப்படின்னா அது சொதப்பலாவதா அப்படின்றது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அங்கேயும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல கோணங்களில் நம்ம யோசிக்கலாம், எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த தலைப்பில் தான் நான் இங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ண போறீங்க. சோ இன்னைக்கான தலைப்பு பேசுங்க தோழால இதுதான், ஆண்களின் மறக்க முடியாத சொதப்பல் மூமெண்ட் என்னன்றது என் கூட நீங்க ஷேர் பண்ணும் அப்படின்னா 2271760 2271770 நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சொதப்பல் மூமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சாங் இருக்கு, ஆனா நம்ம நேர்கள் எப்படி வந்துருவாங்க, ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மட்டும் போயிட்டு வாங்களேன்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: ஓகே, இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு நான் எதுவும் சொதப்பின மாதிரி தெரியல இல்லையா, அப்படிதான் எனக்கும் தெரியுது. ஸோ ஓகே, உங்களோட சொதப்பல் மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன், நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க அப்படின்னு நம்மளோட நேர் ஃபர்ஸ்ட் நேர் யார் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். பேசுங்க தோழாவே, அதுதானே எப்ப சாட்டர்டே வரும், எப்ப நீங்க 12 மணியாவும் காத்துட்டு இருக்கீங்க இல்லையா.
3: மாடியில போய் நீங்க வராத இது செய்யாத நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம் அப்படி இப்படின்னு அவன சொல்லி சமாளிச்ச உடனே என்ன வழக்கம் போல மாடிய நீங்க எல்லாருமே டெக்கரேட் பண்ணிருப்பீங்க, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் ஆன உடனே அப்படின்ட்டு நாங்க நினைச்சு சிரிச்சு சிரிச்சு அன்னைக்கு நாளையே போக்கினோம் மேம்.
0: ஆமா, நம்ம என்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு போது கடைசியில இப்படி ஒரு பல்ப் வாங்கிடுமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா.
3: ஆமா, அதே மாதிரி அம்மா அப்பா ஒரு வாட்டி வெளியில போயிருந்தாங்க, பாவம் அவங்க ரெண்டு பேருமே பசிக்கும், நம்ம வந்து சின்ன பிள்ளையா தானே இருக்கும், அப்ப 7th ஸ்டாண்டர்ட் படிச்சேன், நாமளே சமைப்போம் நமக்கு தெரிஞ்ச சமையல் இல்ல அப்படின்னு பார்த்தேன். அதனால எனக்கு தக்காளி சாதம் தான் சூப்பரா செய்ய வரும், நானே குக்கர்
0: 7th ஸ்டாண்டர்ட்ல தக்காளி சாதம் செய்றீங்க.
3: கடைசியில அந்த தக்காளி சாதம் அப்படிங்கறது வந்ததே பாருங்க, அந்த சாப்பாடு குழஞ்சு கொஞ்சம் கம்மியா, ஐயோ பயங்கர சிதப்பல். அம்மா அப்பாவுக்கு வந்து கொடுத்தேன், பயங்கரமா சூப்பரா செஞ்சிருக்கேடா அப்படின்னாங்க. ஆனா எனக்கு தெரியும் பயங்கரமா சொதப்பிட்டேன் இந்த சமையல் அப்படின்ட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை அம்மை அன்பா பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க சாப்பிட்டாங்க மேம்.
0: அதானே அப்பா அம்மா.
3: அதனால என் வாழ்க்கையில முதல் முதல்ல 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சதுப்பிய அந்த தருணமும் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போய் அவனுக்கு வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இதுதானையா பண்ண வீட்டுக்கு வந்துருக்கீங்கன்னு அவன் பண்ணி எங்களை அடையாளப்படுத்தின அந்த சொதப்பல் மொமெண்ட்ஸ், ஐயோ என்னால மறக்கவே முடியாது.
0: நீங்க சொல்றது எது ரிலேட்டட் அப்படின்னா நம்மளுடைய தோழா படத்துல நம்ம வந்து இது நாகார்ஜுன் சார கூட்டு போகும்போது இது சர்ப்ரைஸ் உங்களுக்கு தெரியாதா, ஹா வா சர்ப்ரைஸா, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அந்த மாதிரி.
3: அதே மாதிரிதான் மேம், கரெக்டா சொன்னீங்க, அதே மாதிரிதான் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்ப்பா அப்படின்னு நான் கரெக்டா சொல்றீங்க.
0: ஓகே ஓகே, ரொம்ப ஃபன்னியா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட லைஃப்ல இருந்து அந்த சொதப்பல் மட்டும் ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணீங்க, நன்றி சார் உங்களுக்கு. யார்கிட்ட பேசலாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: ஓகே சரி, நம்மளுடைய சொதப்பல் மொமெண்ட் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நான் வரேன், தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். சிதம்பரம் இன்பா கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் சொல்லுங்க.
1: கோயம்புத்தூர் வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு டைம் ஃப்ரெண்டுங்களோட போயிருந்தேங்க. போகும்போது வந்து இல்லை வாட்டர் பாட்டில் அது இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதாவது சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுக்கல் போடலாம்ப்பா எல்லாம் சொல்லும் போது, அங்கே ஏற்கனவே நான் ஒரு டைம் போயிருக்கும் போது பாதி வழியில கடை இருந்துச்சுங்க.
0: ஓகே,
1: அதனால சரி இதெல்லாம் ஏன் வெயிட்டா தூக்கிட்டு அங்க போய் வாங்கிக்கலாம் போலான்னு சொல்லி நாங்க எல்லாம் போயிட்டோங்க.
0: ஓகே,
1: நான் வாங்குறவங்களையும் தடுத்து கூப்பிட்டு போயிட்டேங்க.
0: ஆமா, இது வாங்க கூடாதுன்னு போயிட்டீங்க.
1: வெயில மயக்கம் வர்ற அளவுக்கு வந்து அப்படியே கூட்டு கீழே விட்டங்க.
0: உங்களால அந்த சொதப்பல் மொமெண்ட் அங்க நடந்திருக்கு. எங்கயா தண்ணியாவது வாங்கிட்டு போயிருப்பாங்க, அதையும் தடுத்து நிறுத்திட்டீங்க.
1: இல்ல இல்ல, ஏற்கனவே நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பாதி வழியில இருந்துச்சுங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அங்க இருக்கும்னு சொல்லிடலாம். அந்த நம்பிக்கையில வாங்குறவங்களை தடுத்து கூட்டு போடுங்க, கடைசியில வாங்க. வந்து எல்லாரும் ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு வர்றாங்க வரும்போது.
0: பின்ன புகழ வேண்டாமா, இப்படி ஒரு சாதனையை செஞ்சிருக்கீங்க.
1: அது எனக்கெல்லாம் அப்படியே எனக்கு மெய் மறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு புகழ்ந்தாங்க, வாய் பேசாத ஒண்ணும் பேசாத அப்படி கீழே அவங்க கூட ஒண்ணுமே சொல்லாத அந்த புகழ்ச்சியை மட்டும்
0: ஏத்துக்கிட்டு
1: வந்துட்டேங்க.
0: மறக்க முடியுமா?
1: நன்றி.
0: வணக்கம்.

0: ஓகே, பேசுங்க தோழா. நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில என்ன தலைப்புல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆண்களின் மறக்க முடியாத சொதப்பல் மொமெண்ட். அடுத்ததான் நம்ம கூட பேச வந்திருக்க நேயர், வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பிற்பட்ட வணக்கம்.
0: வணக்கம் சார. வணக்கம் சொல்றது யார், இங்க இருந்து?
1: கலையரசு நல்லா பாளையம்.
0: சொல்லுங்க சார், கலையரசு சார் சொல்லுங்க.
1: இந்த தலைப்புல வந்து பெண்களும் சில நேரங்கள்ல இது மாதிரி எதிர்பாராம நிகழ்வுகள் நடக்கிறது உண்டு, ஆண்களுக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது உண்டு. இது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்றதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோங்கிறத தாண்டி, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு, பொறுப்பு, முழுமையான ஈடுபாடு, அக்கறை, இது எல்லாத்தையும் ஒரு வழி பாதையில கொண்டுட்டு போயிட்டாங்கன்னா இந்த சொதப்பல் அப்படிங்கிற வேலை மிக குறையும். இத எந்த ஒரு செயல்லையும் பாத்துக்கலாம், ஒன்னாவது அப்படி சொல்லி ஒரு சிலர்
0: செயல்படுறதுனாலதான்
1: ஐயோ நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆகி போச்சு
0: அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு.
1: வெளிப்படையா பேசுறவங்களும் உள்ளுக்குள்ளே இது தவறு உணர்றவங்களும் இருக்கு, உணராமலே அடுத்து இன்னொரு சொதப்பலுக்கு தயாராகிறவங்களும் உண்டு. நான் விழுப்புரத்துல 1990 துணி தைக்க வந்திருந்தேன். புதுசான காலகட்டம், என்னது ஒரு ஒரு தையல்காரனா இருந்தா கூட அந்த நகர பகுதியில வர நேரங்கள்ல எனக்கு இந்த திருவள்ளுவர் தெரிஞ்சு சொல்லுவாங்க, விழுப்புரத்துல விராட்டி குப்பம் பாரு அந்த இடம் 90 இந்த அந்த அந்த ஞாபகம் இருக்கு பாரு இடம். அது வந்து ஒரு வாடிக்கையாளர் வந்து புது சட்டை 4 கொடுத்துருந்தாங்க. கொடுத்து இந்த சட்டையில வந்து நீங்க கை வந்து முழு கையா இருக்கு, இடுப்பு கூடுதலா இருக்கு, இத ரெண்டையும் மட்டும் நீங்க குறைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
0: ஓகே,
1: அதுக்கு அளவு சட்டையும் குடுத்துட்டாங்க. புதுசு இடம், புதுசு நகரமும், புதுசு வேலையும் புதுசுங்கிற போது கொஞ்சம் தடுமாற்றம். அந்த காரணத்தினால நான் அளவு சட்டைய வாங்கி பார்க்காமலே அரை கையா 4 கையா சட்டை தச்சிட்டு

0: அது என்னுடைய தவறு தான், நான் தவறு நான் ஒத்துக்கிறேன். அது முதல் அனுபவம், அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாடிக்கையாளர் வந்து துணி வாங்க வந்தாங்க, துணி எடுத்து பார்த்தா அரைக்கையா இருக்கு. என்ன முழுகை சட்டம் போடணுமா, கொஞ்ச நாளைக்கு ஒரு மாற்றமா இருக்கட்டும், நானும் கல்யாணம் பத்து வருஷமா ஏழு வருஷமா நீங்க முழுகை சட்டம் தான் போட்டுக்கிறீங்க, இன்னொரு நாள் இது மாதிரி தவற நாம செய்யக்கூடாது, தவற நாம தொடர்ந்து பண்ணோம்னா நம்ம முதலீடு வைக்கிற மாதிரி ஆயிடும். இந்த செயல்காரன் ஒரு பொறுப்பு இல்லாதால அலட்சியமானாலுங்கிற ஒரு நம்ம கெட்ட பேர சந்தாரிக்கிற ஒரு சூழ்நிலை வருங்கிறது நான் நினைச்ச தவணத்துல வச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு திருமதி வந்து இந்த ஜாக்கெட்டுகள் இல்ல அதை கொடுத்தாங்க தைக்கிறதுக்கு, இந்த அளவு சரியில்லை கொஞ்சம் பிரிச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு அளவு துணியை வாங்கி பாக்குற போது போடுற மாதிரி சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் இத கவனத்துல எடுத்துக்காம இடுப்ப சரியில்லாம இருக்குன்னு குடிச்சு குடுத்துட்டேன்.
1: அங்கேயும் நீங்க மாத்தி செஞ்சுட்டீங்க,
0: மிக சரியான தச்சு குடுத்த பிறகு ஏத்த காசு விட கூட ஒரு 50 ரூபாய் சேர்த்து குடுத்தாங்க. பிரிக்கும் போது நேரங்கள் விரையமாயி இது மாதிரி ஒரு தவறை
1: மறுபடியும்
0: செய்யக்கூடாது. செய்கிற போது நம்ம வேலை பிரயமாகும், அதுக்கு நம்ம வாடிக்கையாளர் இருக்க வேண்டிய வருமானத்தை இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற இந்த ரெண்டு சொத்துப்பில நான் தவறு பண்ணிட்டேன்.
1: அதுக்கப்புறம் நீங்க அதை செய்யல, அது வந்து திருத்திக்கிற ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டீங்க,
0: குறைஞ்சு போச்சு. அது என்னுடைய பொறுப்பு, ஆர்வமும், அக்கறையும், விழிப்புணர்வு தான் இதுக்கு முதன்மை காரணம்.
1: நன்றி சார் உங்களோட கருத்துக்கு. எஸ், அதாவது நமக்கு வந்து இந்த சொதப்பல் மூமெண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஃபன்னியாக நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டாலும் அது நம்மளோட ஒர்க் சைடில் வரும்போது இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை கொஞ்சம் கான்ஷியஸாக நம்ம பண்ணலை, கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம கவனத்தை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுடைய வேலையே பாதிக்கும் அப்படின்றது தான் அவர் வந்து சொன்னார். அவர் செஞ்ச ரெண்டு பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து அவருடைய வேலையை வந்து சரி பண்ணிக்க உதவின ஒரு அனுபவமாக அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப சூப்பராகவே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். ஸோ உங்களோட கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணும் பேசுங்க தோழா. அப்படி இல்லைனா நீங்க என்ன பண்ணணும், 2271760 2271770 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணணும்.

0: ஓகே, ஸோ நம்மளோட நேயர் வந்தாங்க, பட் லைனில் என்ன ப்ராப்ளம் தெரியல, கட் ஆயிடுச்சு. ஓகே, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, பேசுங்க. தொழா நிகழ்ச்சி உங்களுக்காகவே இருக்குது, ஸோ அதனால் உங்களோட கருத்துக்களை கேட்கறதுக்கு தான் நான் இங்கே ரெடியாக இருக்கேன். டயல் பண்ணுங்கள் 2271176 0, 2271176 0 ட்ரெண்ட் நம்பர்ஸ்க்கு. நீங்கள் வெளியூர் மக்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு கூடிய கோட் நம்பரையும் சேர்த்து டயல் செய்யுங்க.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ்

0: நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நான் பாட்டுலாம் போடக்கூடாதாப்பா, எங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இப்படி தலைப்பு கொடுத்துட்டு நீங்கள் என்னப்பா பாட்டு பாட போகிறேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடுத்த நேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், புதுலேருந்து ஆசை தம்பி பேசுகிறேன். நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கேன் ஆசை தம்பி சார். நீங்கள் ரொம்ப எனர்ஜியோடு வந்திருக்கீங்க, பேசுங்க தோழால. அதனால் என்னவோ பயங்கரமாக பேச போகிறீங்க, நான் ரெடியாக இருக்கேன்.
2: ஒன்றும் இல்லை, சொதப்பல் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதத்தில் இருக்கு. மிகுதியான ஒரு நம்பிக்கையோட ஒரு வேலையை செய்யறோம் பாருங்க, அந்த நம்பிக்கையில ஏற்பட்ட ஒரு சொதப்பல் ஒண்ணு.
1: ஓகே.
2: இன்னொன்னு அலட்சியம்.
1: ஓ சரி,
2: அலட்சியத்திலயும் சொதப்பல் வந்துரும். என் மிஸ்ஸஸ் தான் நான் கேட்டேன், நான் ஏதாவது சொதப்பிறேன்.
1: ஓ, நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க?
2: அவங்க சொன்னாங்க, தோசை ஊத்தி குடுத்தீங்களே, என்னன்னு கேளுங்க. அவங்க கொஞ்சம் அப்படி வெளில போனாங்க. சரி, அவங்க வரதுக்கு ஒரு தோசை ஊத்துவோம் நம்மப்பா. தோசை எல்லாம் ஊத்திருக்கேன் நான், எங்க அம்மா இருக்கும்போது நிறைய தோசை எல்லாம் ஊத்திருக்கேன். விறு விறுன்னு எடுத்து தோசைய ஊத்துறேன். தோசையெல்லாம் ஊத்திட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு நிக்கிறேன். வந்துட்டாங்க, தோசை ஊத்திட்டு திருப்பி தான் போனோம்னா, சூப்பரா ஊத்திருக்கீங்க, பக்கத்துல நான் இப்பதான் வச்சுட்டு போனேன், சட்னியை நல்லா அரைச்சி கட்டியா, அந்த சட்னியை எடுத்து தோசை நல்லா பருப்பு ஊத்தி.
1: உண்மையாவே இது ரொம்ப பயங்கரமான சொதப்பல் தான் சார்.
2: சூப்பரா பறக்க விட்டு திருப்பி போடுங்க பாப்போம் நாங்க, நல்ல வேக ஊட்டி திருப்பி. அது வந்து என்னன்னாக்கா, மறக்க முடியாது,
1: உண்மையாவே மறக்க முடியாது சார். இது எப்படி நீங்க, நான் கூட சரி வேற ஏதோ ட்விஸ்ட் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். பயங்கரமா என்னது, நான் லட்டுல வச்சேன்னு பாத்தியா, நட்டுல வச்சேன்ற மாதிரி சூப்பரா சொன்னீங்க.
2: இது நீங்க வாழ்க்கையில மறக்க முடியாது, சொல்லி சொல்லி சிரிக்கலாம். சட்னில
1: ஆமா, பயங்கர சொதப்பல் தான் இது.
2: அந்த மாதிரி ஒண்ணாச்சு.
1: ஓகே.
2: அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், அவங்க பால்ல எல்லாம் தண்ணி எல்லாம் கலந்து வச்சுட்டு போயிட்டாங்க போட்டது. ஒரு தடவை தோசை எல்லாரும் நம்ம டீ போட்டு கொடுக்கலான், நாங்க கொஞ்சம் தண்ணி ஊசி டீய போட சுத்தமா தண்ணி டீ ஆயிடுச்சு. இது வந்து
1: அப்ப நீங்க வந்து பால்ல வந்து டீ போடல, தண்ணியில டீ போட்டுருக்கீங்க.
2: தண்ணி டீ போட்டுருக்கேன். அப்ப இதே மாதிரி வந்து ஒரு ஆசை மிகுதியால ஒரு வேக வேகமா செய்யற சொதப்பல். இன்னொன்னு, ஒரு நாள் நம்ம ரேடியோ தான் கேட்டிருந்தாங்க அலட்சியம் அப்படின்னா என்னன்ட்டு. அதாவது நம்ம லட்சியமாவே செய்யறதுனால அன்னைக்கு அலட்சியம் என்பது நமக்கு வரல. அலட்சியமும் ஒரு சொதப்பல் தான்.
1: எப்படின்னா,
2: நமக்கு வந்து அன்னைக்கு வந்து கொரோனா டைம்ல வந்துட்டு வெளியில எல்லாம் போக கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லுது, போனா கையெல்லாம் கழுவுங்க, சில நேரங்கள்ல எங்கே போறீங்க. ஒரு கவர்மெண்ட் அது ஒரு பேங்க்கு அனுப்புறேன் என் பொண்ணு அவங்க போனாங்க, அந்த பேங்க்குக்கு ஒரு லாக்கருக்கு அனுப்புறேன், அது அனுப்பக்கூடாது அந்த நேரத்துல. அப்ப நம்ம என்ன பண்றோம், அனுப்புறோம். அவங்க போயிட்டு போறாங்க, கொரோனா வந்துருச்சு, அங்க இருந்து அவங்க எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துறாங்க. அப்ப நம்ம ஒரு
1: அலட்சியமான ஒரு விஷயம்
2: தீரும் போது ஒரு சொதப்பல்
1: கண்டிப்பா.
2: அதே மாதிரி வேகமா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆகும் இஷ்டத்துக்கு வேகமா போக வேண்டியது. ஏதோ ஒரு நினைப்புல போயிட்டோம், ஒருத்தர் பிக்கப் பண்ணோம், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு ஐயோ ஒரு பிக்கப் பண்ணலன்னு. சரி, நம்ம அதை தாண்டி வந்துட்டோமே, வேகமா பிரேக்ல கால வச்சா பின்னாடி இருக்கவங்க வந்து டிசைனை தூக்கி போட்டு கைய ஊனி என் கை வந்து கையில தசை பிச்சுக்கிச்சு. அதே இதெல்லாம் வந்து இது வந்து என்னன்னாக்கா, அது கவனக்குறைவால் ஏற்படுது. சொதப்பல்னு சொல்லலாம்,
1: பேசுங்க தோழா. தலைப்பு என்ன அப்படின்னா, ஆண்களின் மறக்க முடியாத சொதப்பல் மொமெண்ட் தான். உண்மையாவே பயங்கரமா தான்ப்பா பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் அவங்களோட மொமெண்ட் எல்லாம் இருக்கு. இன்னும் யார் வந்து எப்படி பயங்கரமா அவங்களுடைய சொதப்பல் மொமெண்ட்டை ஷேர் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில இப்பயாவது ஒரு பாட்டு போடுறப்பா, சூப்பர் ஹிட்டான ஒரு சாங் வந்து கேட்டுட்டு வாங்க. எவர் கிரீன் சாங், எப்ப கேட்டாலும் எல்லாருக்கும் வைப் பண்ணக்கூடிய ஒரு சாங் தான் கேட்க போறோம். மன்னன் திரைப்படத்திலிருந்து

0: பேசுங்க தோழா நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. ஸோ சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் ஆன நம்ம ஆண்களுக்கு மட்டுமான ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லலாம். எப்பப்பா சாட்டர்டே சண்டே வரும், இந்த தலைப்பு எப்போ கொடுப்பீங்க அப்படின்றவன் நம்மளோட நேர்கள் ஒவ்வொரு தலைப்புக்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுற ஒரு ஷோ தான் நம்மளோட பேசுங்க தோழா. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வர ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ராஜகோபாலன் சார், சொல்லுங்க.

0: நாங்க ஒரு தடவை ஒகேனக்கல் போர் டூர் போறத ப்ரோக்ராம் பண்ணி கிளம்பணும் மேடம்.
1: ஓகே சார்.
0: நாங்க அங்கிருந்து போன் பண்ணி கேட்கும் போது அதான் அலவுடு அப்படின்னு
1: சொன்னாங்க.
0: நாங்க போயிட்டு கேட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ட்ரெஸ் இது பண்ணிட்டு இருக்கிறோம். உடனே ஒரு காற்றாட்டு வரல வந்து நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டு உட்கார உத்தரவு போட்டாங்க. பெரிய ஆயிட்டு கார் எடுக்கும் போனதுனால வருத்த மீன் இருந்தது அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெள்ளத்தை பாத்துட்டேன்.
1: வெள்ளத்தை பாத்துட்டு வந்துட்டீங்க?
0: திரும்பி வந்து சாப்பிட்டு ஒரு தம்பு வீடு தம்பு இதெல்லாம்
1: பாத்துட்டேன்.
0: அப்படி எப்படி நடராஜா கோயில் போட்டு டெம்பிளை பாத்துட்டு வந்துட்டோம். போனா ப்ரோக்ராம் சொதப்பலாய் அப்படியே வந்துச்சு.
1: ஓகே. ஆனா அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான் இல்லையா? நீங்க அதை பிளான் பண்ணவே இல்லை.
0: இங்கேருந்து போன் பண்ணிட்டு தான் கேட்டு போறோம் அலவுடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அலவுடுன்னு சொன்னாங்க. காலையில அவங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க.
1: அஜிச்சு
0: நான் இங்க இருந்து போறது ஒரு எப்படி 2 மணி நேரம் ஆகும்ல?
1: ஆமா கண்டிப்பா.
0: அங்க போயிட்டு உடனே எல்லாம் கூலா இருந்துட்டு இருக்கும் போது பெரிய காற்றாட்டு வெள்ளம் வந்து கிளைமேட் ஒரு மாதிரியா சேஞ்ச் ஆயிடுச்சாங்க. போன உடனே பார்த்தோம் அடி செம வெள்ளம் காற்றாட்டு வெள்ளம் வந்ததுன்னா அங்க குடிச்சிருந்து பூரா இமீடியட்டா கீழே இறங்கி போலீஸ்காரங்க எல்லாம் எழுந்துருங்க பூரா அடிச்சுட்டு போயிடும். சேஃப்டிக்காக எல்லாரையும்
1: கிளம்பிட்டாங்க.
0: ஒரு 6-7 அடி தண்ணி மேல வந்துச்சு மேடம். அந்த பாட்டு யாரும் இருக்கூடாதுன்னு எல்லாரையுமே வேட்டி விட்டாங்க. அதுலயே வந்து மாடு மாடுங்கெல்லாம் சில அடிச்சு போயிடுச்சு. அப்படி அப்படி ஒரு நிலவரம் ஆயிடுச்சு. அந்த பெரிய சொதப்பல ஆகி போயிட்டு பல கோயில்களை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். மீனை வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். வருத்த
1: மீன்
0: நன்றி.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
3: தலைமுறையா
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: டைம் சரியா பாத்தீங்க அப்படின்னா 12:33 இந்த பேசுங்க தோழாவ ஸ்டார்ட் பண்ணா டைம் அப்படி சீக்கிரமா முடிஞ்சிடுதுப்பா. இன்னும் பேச முடியலையே அப்படின்ற ஃபீல் எனக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து லைன் கிடைக்காம இருந்ததுனால அந்த ஃபீல் கண்டிப்பா இருந்திருக்கும். எனவே நம்ம வந்து நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய சொதப்பல் மொமெண்ட் நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்குங்க. இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷாப்பிங்காக ஒருத்தவங்களை அனுப்புறாங்க வீட்டில இருந்து ஏதா கொஞ்சம் இதை வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு அனுப்புனா கண்டிப்பா அந்த ஸ்பாட்டுக்கு போய் அவங்க மறந்துட்டு இருப்பாங்க. வேற ஒன்னு வாங்கிட்டு வந்து இதுதான் வாங்கிட்டு வந்தேன், நான் என்ன சொன்ன நீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷாப்பிங்லயே வந்து ஒரு சொதப்பல் மொமெண்ட் எடுக்கும். அதே மாதிரி நம்ம போட்டோ எடுக்கும் போது நிறைய சொதப்பல் மொமெண்ட் நடக்கும். நம்ம ஒரு மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து அழகா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னும் போது அதை எடுக்கிறவங்க வேற மாதிரி எடுத்துட்டா அந்த இடத்துல ஃபுல்லா போச்சுப்பா அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய ஸ்பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அழகா ஒரு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சா கடைசியில் இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளோட நேர்கள் சொன்ன மாதிரி ஃபன்னியான நிறைய சொதப்பல் மொமெண்ட் நம்மளோட லைஃப்ல நடந்திருக்கு. சர்ப்ரைஸ் கொடுக்கற இடத்துல எல்லாமே அதையும் தாண்டி நம்மளோட நேர் சொன்ன மாதிரி ஒரு சட்னி எடுத்து தோசை ஊத்துறாங்க பாருங்க, அதோட ஒரு பெரிய சொதப்பல் மொமெண்ட் இருக்கவே முடியாது. அது இல்லாம நம்மளோட சீரியஸான ஒரு பார்ட்டுக்குள்ள போனோம் சொதப்பல் மொமெண்ட் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து செய்யக்கூடிய தவறு நம்மளை திருத்திக்க வைக்கும் அப்படின்றதும் ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம பிளான் போடுறது ஒண்ணு, அந்த இடத்துல நடக்கிறது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி சொதப்பல் மொமெண்ட் கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல அந்தந்த இடத்துல நடந்துதான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளோட நேர்கள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணாங்க. ஸோ ஷேர் பண்ண எல்லா நேர்களுக்கும் நம்மளோட நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது கலைஞன் திரைப்படத்திலிருந்து.

0: உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்குவங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை

0: தெரிவித்தார்.
1: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கப்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை PM3 கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின்போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடி விபத்து நேரிட்டதாகவும், இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நிலையத்தின் நேரம் 12:50 நொடிகள் தொடர்வது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: நிக்கலாய் வசோஷிகோவை தொழிற்சாலையில் மீண்டும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. உத்தரக்கட்டைகள், விறகு, பலகைகள் முதலியவற்றை ஏற்றுமதி செய்யும் ஒரு மர வியாபாரியிடம் அவன் வேலைக்கு அமர்ந்தான். அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவன் மரங்களை பரமேற்றிக் கொண்டு செல்வதை தாய் பார்த்துதான் வந்தாள். முதலில் நூஞ்சான் பிறவிகளான ஒரு ஜோடி கருத்த குதிரைகள் வரும். அந்த குதிரைகள் தமது பஞ்சடைந்து நொந்து போன கண்களை திருக திருக விழித்துக் கொண்டு தலைகளை அசைத்து அசைத்து வரும். உழைப்பினால் ஓய்ந்து போன அவற்றின் கால்கள் விடவிடத்து நடுங்கும். குதிரைகளை அடுத்து பச்சை மறை கட்டைகளாவது, அறுத்தெடுத்த பலகைகளாவது ஒன்றோடொன்று மோதியவாறு தரையில் தேய்ந்தபடி வந்து கொண்டிருக்கும். அந்த பக்கத்தில் நிக்கலாய் வருவான். அவனது கைகள் குதிரைகளின் லகானை வெறுமனே பிடித்துக் கொண்டிருக்கும். நிக்கலாயின் கால்களில் கனத்த பூட்சுகள் இருக்கும். தொப்பி தலைக்கு பின்னால் தள்ளி போயிருக்கும். மேலும் அவனது ஆடை அணிகளும் கிழிந்து பழங்கந்தலாய் போயிருக்கும். உடையெல்லாம் ஒரே புழுதி படைந்து தரைக்குள்ளிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணடைந்து அலங்கோலமாய் தோன்றும். தடித்த முண்டு கட்டையைப் போல தோன்றுவான் அவன். அவனும் அந்த குதிரைகளைப் போலவே தலையை தொங்கப்போட்டு அசைந்தாடிக்கொண்டு தரையையே பார்த்தவாறு செல்வான். அவனது குதிரைகள் கண்மூடித்தனமாக எதிரே வரும் ஆட்கள் மீதாவது வண்டிகள் மீதாவது சாடி விழுந்து தடுமாறும். அந்த ஜனங்கள் நிக்கலாயை பார்த்து உரத்து கூச்சலிடுவார்கள். மானங்காணியான வசை மொழிகள் குழவி கூட்டத்தைப் போல அவனை மொய்த்து பிடுங்கும். அவன் அவற்றுக்கு எந்த பதிலும் சொல்வதில்லை, நிமிர்ந்து பார்ப்பதில்லை. வெறுமனே உரத்து கூச்சலிட்டு தன் குதிரைகளை முடக்குவான். போமுன்னே, வெளிநாட்டிலிருந்து புதிதாக வந்த ஒரு பத்திரிகையையோ புத்தகத்தையோ வாசித்து காட்டுவதற்காக அந்தரே சமயங்களில் எல்லோரையும் வீட்டுக்கு அழைத்து வருவதுண்டு. அந்த சமயங்களில் நிக்கலாயும் வருவான். வந்து ஒரு மூலையிலே சென்று உட்காருவான். ஒரு மணியோ இரண்டு மணியோ அவன் அப்படியே வாய்ப்பேசாது உட்கார்ந்து வாசிப்பதை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பான். வாசித்து முடித்தவுடன் அந்த இளைஞர்கள் காரசாரமான விவாதங்களில் இறங்குவார்கள். அவற்றில் நிக்கலாய் பங்கெடுத்துக் கொள்வதே இல்லை. எல்லோரும் சென்ற பிறகு அவன் மட்டும் பின்தங்கி அந்திரேயோடு தனிமையில் பேசுவான். யாரை அதிகமாக குறை கூறுவது என்று துயரத்துடன் கேட்பான். குறை கூற வேண்டிய மனிதர்களில் முதன்மையானவன் யார் தெரியுமா? இது என்னுடையது என்று எவன் முதன் முதல் சொல்வானோ அவன்தான். அந்த பயல் செத்துப்போய் எத்தனை ஆயிரம் வருஷங்களோ ஆகிவிட்டன, இனி அவன் மீது நாம் பாய்ந்து விழ முடியாது என்று வேடிக்கையாக பதில் சொன்னான் ஹகோல். எனினும் அவனது கண்களில் உற்சாகம் இல்லை, நிலை கொள்ளாமல் அவை தவித்தன. பணக்காரர்கள், அவர்களை தாங்கி பிடிக்கும் கூட்டத்தார், அவர்கள் மட்டும் ஒழுங்கானவர்களா? அந்திரே தன் தலைமயிரை விரல்களால் உலைத்து விட்டுக் கொண்டிருந்தான். வாழ்க்கையை பற்றியும் மாந்தர்களை பற்றியும் விளக்கமான முறையில் விவரித்து சொல்வதற்குரிய எளிய வார்த்தைகளை பற்றி யோசித்தவாறே மீசை முனையை இழுத்துவிட்டுக் கொண்டான். ஆனால் அவன் எதை சொன்னாலும் சகல மக்களையும் பொதுப்படையான முறையில் குறை கூறுவது போலத்தான் இருந்தது. அது நிக்கலாய்க்கு திருப்தி அளிக்கவில்லை. அவன் தனது தடித்த உதடுகளை கப்பென்று மூடியவாறே தலையை அசைப்பான். அது அப்படியல்ல என்று ஏதாவது முணுமுணுப்பான். கடைசியாக அவன் திருப்தியடையாத கலங்கிய மனத்தோடு விடைபெற்றுக் கொண்டு செல்வான். ஒரு நாள் அவன் சொன்னான், இல்லை, குற்றம் சாட்டப்பட வேண்டிய மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன் கேள். நாமோ வாழ்நாள் முழுவதும் தழைப்படர்ந்த வயல்வெளியை கருணையின்றி உழுது தள்ளுவது மாதிரி உழைத்து உழைத்து சாக வேண்டியிருக்கிறது. உன்னை பற்றி இசாயும் இதைதான் ஒரு நாள் சொன்னான் என்று சொன்னாள் தாய். யார், இசாயா என்று ஒரு கணம் கழித்து கேட்டான் நிக்கலாய். ஆமாம், அவன் ஒரு மோசமான பயல். அவன் எல்லார் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறான். எல்லோரை பற்றியும் அனாவசியமான கேள்விகளையெல்லாம் கேட்கிறான். அவன் நமது தெருவுக்குள்ளும் வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறான். என்னது, ஜன்னல் வழியே எட்டி பார்க்கிறானா என்று திருப்பி கேட்டான் நிக்கலாய். ஆனால் அதற்குள் தாய் படுக்க சென்றுவிட்டார்.

0: விட்டாள். எனவே அவனது முகத்தை அவள் பார்க்கவில்லை. இருந்தாலும் ஹஹோல் பேசியதை பார்த்தால் தான் அந்த விஷயத்தை நிக்கலாயிடம் சொல்லியிருக்க கூடாது என்றுதான் அவளுக்கு பட்டது. ஹஹோல் அவசர அவசரமாக குறுக்கிட்டு சொன்னான், அவனுக்கு பொழுது போகாவிட்டால் இப்படி எட்டி பார்த்து விட்டுதான் போகட்டுமே. நிறுத்து என்றான் நிக்கலாய். குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்களில் அவனும் ஒருவன். அவனை எதற்காக குற்றம் கூற வேண்டும்? முட்டாளாக இருப்பதற்காகவா என்று அவசரமாக கேட்டான் அந்திரே. நிக்கலாய் பதிலே பேசாமல் எழுந்து சென்று விட்டான். ஹஹோல் அறைக்குள்ளே மெதுவாகவும் சோர்வோடும் மேலும் கீழும் நடந்தான். அவனது ஒல்லியான கால்கள் சரசரத்து மெதுவாக நடந்தன. அவன் தனது பூட்ஸுகளை கழற்றிவிட்டு நடந்தான். நடப்பதால் சத்தம் உண்டாக்கி பெலகேயாவை எழுப்பிவிடக் கூடாது என்று கருதினான். ஆனால் அவளோ தூங்கவில்லை. நிக்கலாய் சென்ற பிறகு அவள் ஆத்திரத்தோடு பேசினாள். அவனை கண்டாலே எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது என்று முனகினான் ஹஹோல். ஆமாம், அவன் எப்போதுமே வக்ர புத்தி கொண்டவனாகவே இருக்கிறான். இனிமேல் அவனிடம் இசாயை பற்றி பேச்சு எடுக்காதீர்கள். அம்மா, இசாய் உண்மையில் ஒரு ஒற்றன்தான். அதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றாள் தாய். அவனது பந்துகளில் ஒருவன் ஒரு போலீஸ்காரன். இல்லை இல்லை, நிக்கலாய் அவனை வெளுத்து வாங்கி விடுவான் என்று மேலும் தொடர்ந்து பேசினான் ஹஹோல். அதிகாரத்திலே இருக்கும் கனதனவான்கள் இந்த சாதாரண மக்களின் மனத்திலே வளர்ந்து விட்டிருக்கிற உணர்ச்சிகளை பார்த்தீர்களா? அம்மா, நிக்கலாய் மாதிரி நபர்கள் நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கை உணர்ந்தால் அதனால் தமது பெருமையையும் இழந்துவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அவ்வளவுதான். வானத்தில் இரத்த வெள்ளம் பரவும். பூமி ஒரு சோப்பு போல இதில் நுரை தள்ளும். பயங்கரமாய் இருக்கிறது அந்திரியூஷா என்று வியந்து போய் சொன்னாள் தாய். ஈக்களை விழுங்கினால் குமட்டத்தான் செய்யும் என்று ஒரு நிமிஷம் கழித்து சொன்னான் அந்திரே. முதலாளியின் ஒவ்வொரு துளி இரத்தமும் மக்களின் கண்ணீர் சமுத்திரத்தால் கழுவப்பட்டிருக்கிறது. திடீரென அவன் சிரித்தான். பிறகு சொன்னான், இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இது மட்டும் ஆறுதல் தராது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தாய் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கதவை திறந்தாள். திறந்தவுடனேயே வாசல் நடையில் அப்படியே நின்றுவிட்டாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரிக்ஸ் அமைப்பைச் சேர்ந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் நாளை விசாகப்பட்டினத்தில். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ளது. சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு தொடர்பான ஜெய்ப்பூர்.

பிரகடனம் நேற்று பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்கள் கூட்டத்தில் ஏற்கப்பட்டது. கூட்டு பயிற்சிகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியாவும் பிரிட்டனும் ஒப்புக்கொண்டுள்ளன. சளி காய்ச்சல் மருந்துகளுக்கான குளோர்ஃபெனிலமைன் மாலெட் மற்றும் ஃபெனிலஃபிரைன் ஹைட்ரோக்ளோரைடு அடங்கிய அனைத்து கூட்டு மருந்துகளின் உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. இந்த கூட்டு மருந்துகளின் விற்பனை அட்டைகளில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கையை உற்பத்தியாளர்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்றும் நிபுணர் குழு மற்றும் மருந்துகள் தொழில்நுட்ப ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகளின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் 16 கூட்டு மருந்துகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்க்கரை உற்பத்தி எதிர்பார்த்ததை விட குறைவாக இருந்த போதிலும் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமான அளவு சர்க்கரை இருப்பு நாட்டில் உள்ளதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48 ரூபாயாக இருந்த சர்க்கரை விலை நேற்று முன்தினம் கிலோவிற்கு 55 ரூபாயாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய திரையுலகில் 400 படங்களில் நடித்து புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகை சவுகர் ஜானகி நேற்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது இறுதிச் சடங்குகள் இன்று மாலை 4:30 மணிக்கு பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் மற்றும் அகமதாபாத் இந்திய தொழில்முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியன சார்பில் மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் பிரம்மாண்ட உணவு மற்றும் கடற்கரை திருவிழா காந்தி திடலில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் உணவு கண்காட்சி மற்றும் விற்பனை, மணல் சிற்ப போட்டிகள், இசை கச்சேரிகள் ஆகியவை அடங்கும். மேலும் பீச் வாலிபால், கால்பந்து, ஹேண்ட்பால் மற்றும் மல்லர்கம்பம் உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற உள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:37 நொடிகள். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சூப்பர் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் வந்தாச்சு உங்க ஆர்ஜே லாவண்யா. ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில அகைன் இட்ஸ் சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல். ஸோ மகளிருக்கான ஒரு மணி நேரம் உங்களோட ஃபேவரட்டான சாங்க கேட்கறதுக்கான மகளிருக்கான ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னா அதுதான் நம்மளோட மகளிர் உங்கள் சாய்ஸ். ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க, டயல் செய்யுங்க 2271760 2271770 நம்பருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங்கை பிளே பண்ணுறதுக்காக இங்கே நான் ரெடி, கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியா? ஓகே, நானும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் நேர் வந்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: என்ன
1: விருப்ப பாடல் வேணும்?
2: காதலர் தினம் படத்துல இருந்து என்ன விலை அழகி.
1: என்ன விலைன்னு சொல்லுங்க, சீக்கிரமா போட்டுடலாம். அடுத்த சாங் கூட உங்களுக்காக இருக்கலாம். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா 102.8 இது FM Rainbow புதுவை.

0: ஸ்நேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா யார் ஃபேவரட் சாங் கேட்க வர போற அந்த ஸ்நேகிதின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சோழி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து?
1: பர்வின், திருவண்ணாமலை.
0: ஓகே பர்வின் மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: தாலாட்டு
0: படம் படத்துல இருந்து ஓடை குயில் அந்த பாட்டு அது பிளே பண்ணுங்க.

0: ஒரு மணி 16 நிமிடம் 8 நொடிகள் ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் நம்மளோட மகளிர் வந்து அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேடம், ஏன் என்ன ஒரு பதட்டமா பேசுறீங்க?
1: என்ன
0: விருப்ப பாடல் வேணும்?
1: படம் வந்து பிரியமானவளே, என்னவோ என்னவோ அதுதான்,
0: என்னவோ நடக்குதுங்க. ஓகே கலைவாணி மேடம், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, வழங்கிடலாம். நன்றி. ஓகே, ஸோ கலைவாணி மேடம் கேட்ட பாடல் அவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கறதுக்காக தான் எஃப்எம் ரெயின்போல இந்த சாட்டர்டே சண்டே ஸ்பெஷலா. ஹாய் ஸ்நேகிதி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்கு. ஸோ என்ன பண்ணும் மகளிர், உடனே போன் அணுங்க, டயல் செய்யுங்க 2271 176 0 2271 770 நம்பர்ஸ்க்கு.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: ஹாப்பினஸ் அப்படின்றது நம்மளோட ஃபேவரட்டான சாங்கை கேட்கறது, மோர் ஹாப்பினஸ் அப்படின்றது அது ஃபேவரட்டான நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்கறது தான். ஸோ அப்படி ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு அசத்துற நம்மளோட மகளிர்ல அடுத்த ஃபேவரட் சாங் எந்த மகளிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். இனிமையான புன்னகரசி லாவணியா மேடத்துக்கு மதியம் வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன்.
2: நலமா இருக்க வெண்ணிலா மேடம், சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு மறுமலர்ச்சி படத்திலிருந்து நன்றி சொல்ல வார்த்தையில அந்த பாட்டு எல்லா ஆர்ஜிக்காகவும் எஃப்எம் கேக்குற அனைத்து நேயர்களுக்காகவும் கேக்குறேன்.
2: ஆஹா, எல்லாருக்கும் சூப்பர் டெடிகேஷன் பா, நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு வெண்ணிலா மேடம் சொல்லிட்டாங்க.
3: எனக்கு இடம் இடம் உயிரே ரேடியோ தானே போகுதுப்பா, அதுல நீங்க பணிபுரிங்கன்னா அதுக்கு மேலதானே இருக்கீங்க, அதான் அது டெலிட் பண்றேன்.
2: ஓகே, தேங்க்யூ வெண்ணிலா மேடம் எங்களுக்காக டெடிகேட் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, ஸோ வெண்ணிலா மேடம் கேட்ட பாடல் அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கணும் அப்படின்னா திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன்ப்பா, சீக்கிரம் ஃபோன் எடுங்க, டயல் செய்யுங்க 2271760 2271770 என்ற நம்பர்ஸ்க்கு உங்களோட ஃபேவரட் சாங்ஸை கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வெயிட்டிங்.

0: ஹாய் ஸ்னிக்தி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் நம்ம நேயர்கள் கேட்டு அசத்திட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார் இங்க இருந்து?
1: வாழப்பட்டாம்பளையம். கலா பேசுமா? நலமா?
0: நலமா இருக்கேன் கலா மேடம். என்ன பெருப்ப பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நன்றி கலா மேடம்.
0: ஓகே, கண்டிப்பா.
1: தேங்க்யூ.
0: ஓகே, ஸோ கலா மேடமுக்காக அவங்க கேட்ட பொய் சொல்ல போற சாங் வந்துட்டே இருக்கு, திருட்டு பயலை திரைப்படத்துல இருந்து.

0: ஹாய் ஸ்நேகிதி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் நம்மளோட மகளிர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் யாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சொல்றது யார், எங்க இருந்து மேம்?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஓகே சசிகலா மேடம், உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து முதல் முதலாய் அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி மேடம்.
1: நன்றி மேடம். வாய்ப்புக்கு.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: பிற்பகல் 3 மணிக்கு
2: My name is Jeevagavashini.
3: Hi, Nada Shetty Bolet. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
2: My name is Soshi.
4: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
1: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
5: தோலே

0: ஒரு மணி 40 நிமிடம் ஆயாச்சு. சோ ஹாய் ஸ்நேகிதி, மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்து மேடம்?
1: புதுச்சேரியில இருந்து பிரபா மேடம்.
0: ஓகே, பிரபா மேடம்க்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: எனக்கு புதிய பறவையில இருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி மேடம்.
1: நன்றி மேடம்.

ஏய், இங்க தாதா கிங் கண்ணா. இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: மணி 45:14 நொடிகள் ஆயாச்சும். ஸோ டைம் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரொம்ப என்னது கொஞ்சம் டைம் தான் இருக்கு மீதி மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில. ஸோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், விழுப்புரம் தமிழ்ச்செல்வி பேசுறேன்
0: மேம். ஓகே தமிழ்ச்செல்வி மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: காவிய தலைவில இருந்து யாருங்களா தனியாருங்க.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி.
1: நன்றி மேம்.
0: ஸோ அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஹாய் ஸ்னேக்தி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் சரியா 1:50:13 ஆயாச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் நம்மளோட நேர்கள் அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேவரட் சாங் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யார், இங்கிருந்து?
1: நான் காட்பாடியிலிருந்து நித்ய கல்யாணி பேசுறேன்.
0: ஓகே, நித்ய கல்யாணி மேடம், என்ன விருப்ப பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மொழி அப்படிங்கிற படம், காற்றின் மொழி.
0: ஓகே, ரொம்ப சூப்பரான சாங் கேட்டிருக்கீங்க, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹாய் ஸ்னேகிதி மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சூப்பரான தேங்க்ஸ். ஸோ நிறைய பேருக்கு லைன் கிடைக்காம இருந்ததும் டோன்ட் வரி, உங்களுக்காகவே ஈவினிங் நம்மளோட மனம் விரும்புதே ஷோ இருக்கு. ஸோ அதில் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை இப்போ ரெயின்போல கேட்டு ரசிங்க. ஸோ இதோட நான் கிளம்பக்கூடிய டைம் வந்தாச்சு. ஸோ மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே லாவண்யா.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஆப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி மிட் டே நியூஸ். The headlines. Government imposes restrictions on manufacturing, sale and distribution of all fixed dose combinations containing chlorpheniramine maleate and phenylephrine hydrochloride for children aged below 4 years. India to host BRICS youth ministers meeting at Vishakhapatnam in Andhra Pradesh this evening. India raises with Somalia issue of hijacking of 2 foreign flagged commercial vessels with 22 Indian sailors on board. US imposes 50% tariffs on $20 billion.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 2:16. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சூப்பர்ப்பா,
3: பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
3: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்தை தாடி

0: இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
1: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
2: என்ன சொல்றதுல
3: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:32 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சர்வ சுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

2:45 காலத்தை வென்ற காலங்கள் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கல்லூரி புக்கள் நிகழ்ச்சி. கடலூர் பெரியார் கலை கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். முதலாவதா விஸ்வா பாரதியார் பாடல் பாட போறாங்க, அதை நம்ம கேட்கலாம்.
2: நிற்பதுவே நடப்பதுவே

0: அடுத்ததா எஸ் தரணிஸ்ரீ, எஸ் சுப்ரியா, ஓம் பிரகாஷ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பயணமும் வண்ணமும் அப்படின்ற தலைப்புல நாடகம் நடத்த போறாங்க. அதையும் கேட்கலாம்.
1: பயணமும் வண்ணமும்.
2: ஹலோ.
1: ஹலோ,
2: கேக்குதா?
1: சொல்லுங்க சார்.
2: தரணி தானம்மா?
1: ஆமாங்க சார்.
2: அம்மா, அந்த கம்பெனிக்கான டெண்டர் ரெடி பண்ண சொன்னேன், ரெடி பண்ணிட்டீங்களா
1: சார்? காலையில இருந்து ஆபீஸ்ல தானே சார் இருந்தப்ப, வீட்டுக்கு வர டைம்ல அப்படி சொன்னா என்னங்க சார் அர்த்தம்?
2: இல்லம்மா, நான் நேத்தே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், நீ ரெடி பண்ணாட்டி டெண்டர் கை மாறிடுமா.
1: சாரி சார், என்னால முடியாது சார், நான் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டேன் சார்.
2: இல்லம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா
1: சார். பிளீஸ் சார், நீங்க புரிஞ்சுக்கோங்க சார், என்னால முடியாது சார்.

0: என்ன பதட்டமா இருக்கீங்க போல?
1: உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு கண்ணு தெரியாதுல்ல?
0: மனுஷங்களை பார்க்கதாங்க கண்ணு வேணும். அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
1: சரிதான், சின்ன வயசுல இருந்து அம்மா மட்டும்தான். எனக்கு அம்மாவை பாத்துக்கணும்னு கவலை, அம்மாவுக்கு அவங்களுக்கு அப்புறம் என்ன யார் பாத்துக்க போறாங்கிற கவலை, வேலைக்கு போகலன்னு பணக்கவலை, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மனக்கவலை. காலையில என்ன சுமையோட ட்ரெயின்ல ஏறணும், ட்ரெயினை விட்டு இறங்கும் போது அந்த சுமையில இருந்து கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இறங்கினா எப்படி பதட்டம்?

0: இல்லாம இருக்கும். உங்களை பார்க்கும்போது சில நேரம் உங்களை மாதிரியே இருந்துடலாம்னு தோணுது, சில நேரம் உங்க வாழ்க்கையிலும் உள்ள கஷ்டம் இருக்குமே தோணுது.
1: ஆனா யாருக்கு தெரியும், உங்க உலகத்தை விட எங்க உலகம் அழகா கூட இருக்கலாம்ல.
0: இருக்கலாம், இருந்தாலும் நாங்க பாக்குறதெல்லாம் உங்களால பாக்க முடியாது, நாங்க ரசிக்கிறதெல்லாம் உங்களால ரசிக்க முடியாது. அந்த தோரணையில சொன்னேன்.
1: ரசனைக்கு உருவமே இல்லைங்க, ரசிக்கிறது எல்லாரோட உரிமையும் கூட.
0: சரிதான், இருந்தாலும் எத்தனை வண்ணங்களை உங்களால பாக்க முடியும்?
1: குறைஞ்சபட்சம் சொல்லுங்க, இந்த உலகத்துல எத்தனை வண்ணங்கள் இருக்குன்னு?
0: எனக்கு என்ன, ஒரு 12 கலர் தெரியும்.
1: அதான், இந்த உலகத்துல கோடிக்கணக்கான வண்ணங்கள் இருக்கு. அதுல மனுஷங்களால பார்க்க முடிஞ்சது சில கலர் மட்டும்தான். இன்னும் பார்க்க முடியாத வண்ணங்களுக்கு நீங்களும் பார்வையற்றவங்க தாங்க.
0: ரொம்ப அழகா பேசுறீங்க, ஆனா நீங்க என்னத்த அவ்வளவு அழகா ரசிச்சிருவீங்க?
1: என்ன ரசிக்க முடியுமா? இதோ தண்டவாளத்தை கடந்து போன அந்த ரயிலோட சத்தம் இன்னும் என் காதல ஒழிச்சிட்டு இருக்கு. எங்கேயோ ஒரு தூரத்துல பணத்தை மட்டும் எதிர்பார்க்காம மன நிம்மதிக்காக புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்க அந்த இசை, அந்த ஓசை, முகத்தை கூட காட்டாத ரொம்ப தூரத்துல இருந்து பாடிட்டு இருக்க அந்த குயிலோட குரலா இருக்கட்டும், ஏன் இவ்ளோ கூட்டத்திலையும் இந்த கடிகாரத்தோட டிக் டிக் டிக் சத்தம், இதெல்லாம் தாண்டி உங்க பதட்டத்தை காட்டி கொடுத்துச்சே நீங்க தட்டின அந்த பெண், இது எல்லாமே என்னால ரசிக்க முடியுதுங்க. இங்கயோ அம்மாவை பிரிஞ்சு ரொம்ப தொலை தூரத்துல இருக்க அந்த குழந்தை போன் பண்ணி பேசும்பொழுது அந்த அம்மாவோட கண்கள்ல கண்ணீர் வருமே, அந்த பாசத்துக்கு கண்களும் இல்ல, அந்த நிறத்தை பார்த்தோ இல்ல மனுஷனை பார்த்தோ வர்றது இல்லைங்க அந்த உணர்வு. அந்த உணர்வு எல்லா அம்மாங்கள்ட்டயும் இருக்கிறது தான், அதுக்கு பார்வை இல்லைங்க.
0: கேக்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கு. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி எங்க உலகத்தை விட உங்க உலகம் ரொம்ப அழகானதோ என்னவோ, எங்க உலகத்துலதான் ரசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல போல.
1: ரசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? சரி சும்மா சொல்லுங்க, உங்களை சுத்தி என்னென்ன இருக்குன்னு.
0: என்ன சுத்தி என்ன இருக்கு? ஏதோ ஒரு பையன் உங்க அப்பா கிட்ட காத்தாடி கேட்டு அழுதுட்டு இருக்கான். ஒரு சமோசாக்காரரு சம்சா வைக்கிறாரு. ஏதோ ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சாக்லேட் குடுக்கறாங்க. இதுல என்ன அழகு இருக்கு?
1: என்ன அழகு இருக்கா? கேக்கவே அழகா இருக்கு.
0: அழகா?
1: அழகுதான். ஏன், கரண்ட் இல்லாத அந்த காத்தாடி அந்த குழந்தைக்கு அழகு. காலையில இருந்து கால் கடுக்க நின்னு சமோசா வைத்த அந்த வியாபாரிக்கு அந்த காந்தி நோட்டு அழகு. இதையும் தாண்டி நீங்க சொன்னீங்களே, யாருனே தெரியாத அந்த அம்மா கிட்ட நம்பிக்கை வர வச்ச அந்த சாக்லேட் ஒரு அழகுதான். உலகத்துல இங்க நிறைய ரசிக்கிறதுக்கு இருக்கு, ஆனா சில மனுஷங்களுக்கு தான் அதை ரசிக்கிறதுக்கு நேரமும் இல்ல மனசும் இல்லன்னு நினைக்கிறேன்.
0: உண்மைதான், குறைகளை மட்டும் பார்க்கிற கண்ணுக்கு என்னைக்குமே நிறைகள் தெரியறது இல்ல. இங்க உலகம் ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயத்த காட்டுது, நம்ம தான் மனம் திறந்து ரசிக்கிறது இல்ல போல. நானும் இனிமே ரசிக்க பழகிக்கிறேன், அதை கத்து கொடுத்ததுக்கு நன்றி. சரி, ரயில் வந்துருச்சு, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
1: ஐயோ இருங்க ஒரு நிமிஷம். ரயில விட்டு கீழே இறங்கும் பொழுது இருந்த அந்த சொம இன்னும் இருக்கா?
0: இல்ல, ட்ரெயினோடய போயிடுச்சு.
1: நன்றி.
2: உண்மையிலேயே இந்த நாடகம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுல. இப்ப அடுத்ததா அவளும் நானும் அப்படின்ற தலைப்புல ஒரு கவிதை சொல்ல போறாங்க, அதை கேப்போமா?
3: என் பெயர் மோ யுவஸ்ரீ. அவளும் நானும் புதுமையெல்லாம் படித்த புத்தக அழகியவள், பதுமை போல் என் மனதை புரட்டிய அழகியவள், அலமாரிகளில் 1000 புத்தகம், அவள் கண்ட பக்கங்கள் எல்லாம் உருண்டு வரும் புது யுகம், சீவகனும் சீர்கொடுப்பான் அவள் சிலம்பழகிற்கு, சேவகன் என்று ஒருத்தர் இல்லை உலகு அவளுக்கு, இடையில் என்னடி அலங்காரம், அவள் இடையினமே ஒரு அலங்காரம்தான், வன்மையும் மென்மையும் வார்ப்பில் வார்த்த நங்கை, வயது என்ன வயது அவள் வார்த்தை சொல் கங்கை, அவள் பின்னால் சுற்றாத ஆட்கள் இல்லை, அவள் பின்னால் சுற்றாத ஆட்களே இல்லை, பின்பு வற்றாமல் சுரக்கும் அமுதல்லவா, கைது செய்ய கட்டளையிட என்பார், கைது செய்ய கட்டளையிட என்பார், அவள் கைது செய்யாமலா கட்டளையிட சொல்வார், காப்பிய காவியத்தை எல்லாம் கண்ணிமையில் வைத்திருப்பாய், கண்ணிமைத்தால் போதும் கவிதைகளாக சிறைப்பிடிப்பாள், காதல் செய்ய மனமுண்டோ, காகிதத்துக்கும் மனமுண்டோ, ஜவ்வாது மலையின் வாசம் கூட சற்று குறைவாகத்தான் மணக்கும், சாகின்ற தேகமும் உனை பற்றி நினைக்கும், சித்தி பெரியம்மா என்று சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், சித்தி பெரியம்மா என்று சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும், பெற்ற தாய் காதலியாகிய அழகை பார்த்தீர்களா? ஆம், அவள் என் காதலி, எனக்கும் காதலி, அவள் பெயர் தமிழ். நன்றி.
2: அடுத்ததாக போதை விழிப்புணர்வை குறித்து விஸ்வாவின் பாடலை கேட்கலாம்.
4: மூளைக்கும் போதைக்கும் மோதல், நஞ்சதை நீ உண்டால் சாதல், மூளைக்கும்

அறிவின் குரல் கொடுத்து அழகை நிலை நிறுத்து படைக்கலாம் உனதே. உருவ நிலை இழந்து பருவம் பழுதடைந்து தோற்றிடும் செயலே. அறிவின் குரல் கொடுத்து அழகை நிலை

0: இந்த போதை விழிப்புணர்வு பாடல் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சுல. அடுத்ததா உடல் உறுப்பு தானத்தை குறித்து சுப்ரியாவின் சிற்றுரையை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். சின்ன சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கணும் இந்த உரையாடல் நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் இந்த உலகத்துல மத்தவங்களுடைய வாழ்க்கையில நினைவா மட்டும் இல்லாம மத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம வாழ முடியுமா? கண்டிப்பா முடியும். அந்த அழகு, அந்த அற்புதம் தான் உறுப்பு தானம். சோ இன்னைக்கு ஆர்கன் டொனேஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இதுல நிறைய மித்ஸ் கதைகள் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன வயசா இருக்கிறவங்க இல்ல வயசானவங்க இல்ல நோய் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனா, உறுப்பு தானம் செஞ்சு போனா அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப சிதைக்கப்படும். நம்மளுடைய இறுதி சடங்குக்கு அனுப்பும் பொழுது அந்த உடல் வந்து சிதைக்கப்படும் அப்படின்ற ஒரு பெரிய கட்டுக்கதை இங்க இருக்கு. இது எல்லாமே வெறும் கதைகள், பொய்கள் மட்டும்தான். அதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த வயசுல இருக்கவங்க தான் உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. நம்ம இந்தியாவில 18 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே உறுப்பு தானம் செய்யலாம். அதுல லிவிங் ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க என்னன்னா, உயிரோட இருக்கும் பொழுதே அவங்களோட கிட்னி இருக்கு இல்லையா, நம்ம கிட்னியை தானம் செய்யறது இல்ல, லிவர்ல ஒரு பகுதியை தானம் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்து லிவிங் ஆர்கன் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பிலோ 18 இருக்கு. என்னன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க லிவிங் ஆர்கன் டோனரா இருக்க முடியாது. வயது வரம்பு இல்லாம எல்லாருமே தன்னுடைய உறுப்புகளை தானம் செய்யலாம், அவங்களுடைய பெற்றோர்களோட அனுமதியோட. முதல்ல நம்ம உறுப்பு தானம் செய்யணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை நமக்கு அந்த ஆர்வம் இருக்கு, நான் உறுப்பு தானம் செய்ய போறேன் அப்படின்னா, நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள்ட்ட முதல்ல பகிர்ந்துக்கணும், அவங்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா அந்த மாதிரி சமயத்துல நம்மளால அங்க எதுவும் பேச முடியாது, சொல்ல முடியாது. அப்போ டாக்டர் கிட்ட கன்வே பண்ணக்கூடிய கடமை நம்மளுடைய குடும்பத்தினர்கிட்டதான் இருக்கு. அதனால முதல்ல நம்ம அவங்ககிட்ட தான் தெரிவிக்கணும். அதே மாதிரி இந்த கட்டுக்கதைகள்ல சிலது பார்த்தோம்னா, உறுப்பு தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சிதைக்கப்படும் அப்படின்றது முழுமையான பொய். ஏன்னா எந்த உறுப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உங்களுக்கு நோய் இருந்தாலுமே சரி, டாக்டர்ஸ் அந்த உறுப்புகளை மிக ஆழ

0: கவனமாக பரிசோதிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு உறுப்பு வந்து நம்மளால தானம் செய்யறது தகுந்ததா இருக்குமா அப்படின்றத அவங்க டாக்டர்ஸ் தீர்மானம் செய்வாங்க, அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்கன் டொனேட் பண்ணப்படும். அதனால அதை பத்தி நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி எந்த உறுப்பு தானம் எந்த உடல்ல இருந்து எடுக்கப்பட்டாலுமே சரி, அந்த உடல்களை மரியாதையுடன் அவங்களுடைய குடும்பத்திற்கு இறுதி சடங்குக்காக கொடுத்து அமைக்கப்படும். இதுதான் வந்து உண்மை. இன்னும் சொல்ல போனா இங்க நிறைய பேருக்கு உறுப்பு தானம் செய்யறதுல பயம் இருக்கு. யாருமே முன்னாடி வரமாட்டாங்க நான் உறுப்பு தானம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருமே உறுப்பு தானம் செய்யுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கண்ண மூடி நான் சொல்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நம்ம இல்ல, இயற்கையால இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம். இந்த உலகத்துல நம்மளால இதுக்கு அப்புறமும் வாழ முடியாது. ஆனா நம்மளுடைய கடைசி காலத்துல கூட, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுடைய உறுப்புகளால மத்தவங்களை வாழ வைக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய புனிதமான விஷயம். அதை செய்யறதுக்கு யாருமே தயங்க வேண்டாம். நம்மளால ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரு சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுதே நமக்குள்ள 1008 பட்டாம்பூச்சிகள் பறக்கும். ஆனா நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளால ஒருத்தவங்க உயிரோட இருக்காங்கன்றப்போ அது எவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியால இதுக்குன்னு சட்டம் இருக்கு. அதாவது உறுப்பு தானம்ன்றது தானம், அதை யாரும் வணிகப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக தோட்டா அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூ ஆக்ட் அப்படின்றது. அந்த சட்டத்துக்கு கீழே யாராவது இந்த வணிகமயம் ஆக்கினாங்க உறுப்பு தானத்தை அப்படின்னா அதை சீரமைக்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இப்போ யாரோ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க அடிபட்டு இருக்கு பாக்குறீங்கன்னா தயவு செய்து நேரம் கடத்தாமல், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு சில நேரங்கள் இருக்கு, இவ்வளவு நேரம் தான் அதை பிரிசர்வ் பண்ண முடியும் அப்படின்றது. அதனால எங்க பார்த்தாலுமே உடனடியாக நோட்டோ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நேஷனல் ஆர்கன் வழிவகை செய்வாங்க கண்டிப்பா எங்க பார்த்தாலும் நேரம் கடத்தாமல் ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உறுப்பு தானத்திற்கு. உறுப்புகளை தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். நன்றி.
1: அடுத்ததாக எஸ் தரணிஸ்ரீ, கே கங்காதேவி, சாருமதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து நடத்த போற இயற்கை டிராமாவை கேட்போம்.
2: ஹே கங்கா, ஒரே வெயிலா இருக்கு, நடந்து நடந்து ரொம்ப டயர்டா இருக்கு, ஏதாவது நிழலா இருந்தா பாருடி, போயிட்டு உட்காந்துக்கலாம்.
3: சரிவா, அங்க ஒரு புன்னை மரம் இருக்கு, அங்க போய் உட்காரலாம்.
2: சரி வாடி போலாம். இந்த காத்து இந்த மரமும் என்ன ஏதோ பண்ணுதிரி, ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமா?
3: பாடலாண்டி, ஆனா எதை பத்தி பாடுறது?
4: என்ன பத்தி பாடுங்க.
3: என்ன பத்தியா?
2: யாருடி அது?
3: தெரியலையே.
2: என்ன ஒரே வாய்ஸ் மட்டும் கேக்குது,
3: ரொம்ப பயமா இருக்குடி எனக்கு.
2: ஒருவேளை பேயா இருக்குமோ?
3: பேயா? வாய் மூடுறி.
2: ஏய், எங்க வீட்டு பக்கத்துல வேற ஒரு ஆயா செத்து போச்சு, அது வேற ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுச்சு, நான் வேற வாங்கி தரவே இல்ல. ஒருவேளை அந்த ஆயா என்ன பழி வாங்க வந்துருச்சோ?
3: ஆயா ஐஸ்கிரீம் என்னடி பயமுடுத்துற? என்ன?
2: ஏய் சரி இரு, பயப்படாத. நாமே யாரு?
4: நான் தான் இயற்கை.
2: இயற்கையா?
4: ஆமா.
2: இயற்கை பேசுமா?
4: ஏன் இயற்கை பேசக்கூடாதா?
2: என்னடி இது?
4: சரி சரி, அந்த டவுட் எல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏதோ ஒரு பாட்டு பாட போறேன்னு சொன்னீங்களே, எதை பத்தி பாட போறீங்க?
2: ஆமா சொன்னோம், எதை பத்தி பாடுறது?
4: சரியா போச்சு, நான் கொடுத்த மரத்து நிழலை உட்காந்துகிட்டு என்கிட்ட எதை பத்தி பாட போறேன்னு கேக்குறீங்களா? என்ன பத்தி பாடுங்க? இந்த இயற்கையை பத்தி பாடுங்க.
2: ஆமா இல்ல? சரி, நீ எனக்கு இவ்வளவு ஒரு அழகான காத்தையும் இந்த நிழலையும் தந்தல்ல, சரி நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன்.
4: பாடுங்க.

0: ரொம்ப அழகா பாடுறியே. சரி, இவ்ளோ அழகா பாடுறீங்களே, நீங்க எத்தனை மரம் நட்டிருக்கீங்க?
1: மரமா?
0: என்ன மரமான ஒரு கேள்வி.
1: ஆ, நட்டிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு மரம் நட்டிருக்கேன்.
2: அவளாச்சும் மரம் நட்டிருக்கா. நான் நட்டத்தை தூரத்துல இருந்து தான் பாத்திருக்கேன்.
0: சிறப்பு. இப்ப பாத்தீங்களா, அப்போ நல்லதெல்லாம் பாட்டுக்கு மட்டும்தான், நாட்டுக்கு எதுவும் பண்றது இல்ல. உங்களுக்கு மரத்தாலதான் ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிறது தெரியுது, மரம் இருக்கிறதாலதான் மழை பொழியுதுங்கிறது உங்களுக்கு தெரியுது, மரம் தான் மண்ணை காப்பாத்துதுங்கிறது தெரியுது. அந்த மரத்தை காப்பாத்தணும்னு தெரியலையா? பிறக்கிற தொட்டில இருந்து இறந்து போகிற சவப்பெட்டி வரைக்கும் உங்களுக்கு மரத்தால வேணும். ஆனா மரம் நட பிடிக்கல. என்ன மனுஷங்களோ, நீங்க போங்க.
1: நீ சொல்றது உண்மைதான். நாங்க தான் இந்த மரத்தோட அருமை புரியாம மரத்தை வெட்டி மழை வர விடாம இந்த காலநிலையே மாத்துறேன். பாழா போன மனுஷனுங்க.

0: ஏதோ உங்களை பத்தி நீங்களே புரிஞ்சுகிட்டா சரிதான். இதுக்கப்புறம் எதை பத்தி பாட போறீங்க?
1: நீயே சொல்லிடா. அதையும்
0: மழைய பத்தி பாடுங்க, எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும்.
1: மழையா? சரி, நீயே சொல்லிட்ட, பாடிடுவோம்.

0: மாறும். உன்னை நாடி பொழைக்கிறோம், வந்து பொழிஞ்சேன காஞ்ச பூமி ஊரும், இந்த காஞ்ச பூமி ஊரும்.
1: ஓ, எனக்கே ஐஸ் வைக்கிறல்ல நீ, இவ்வளவு அழகா பாடுறீங்களே. உங்க வீட்டுல என்ன ஒரு ரெண்டு மூணு மழை நீர் சேகரிப்பு தொட்டி வச்சிருப்பீங்களா? அப்படின்னா என்னவா? சரிதான், அப்ப புக்ல பாத்துக்கிட்டே இருந்தா மனித குலம் அழிவை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கும். மழை நீர் சேகரிப்பு தொட்டி வீட்டுக்கு ஒண்ணு வைக்கணும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நடைமுறைப்படுத்தாம இருக்கிற மனிதர்களுக்கு ஒரே ஒரு புரிதல் தான், என்ன தெரியுமா? மழை வேணும், ஆனா அந்த மழைய பாதுகாக்க கூடாது. அப்புறம் வெள்ளம் தேங்குது, பள்ளம் தேங்குதுன்னா எப்படி தேங்காம இருக்கும்? அதுலயும் பேஞ்சா பேஞ்சு கெடுக்குது, காஞ்சா காஞ்சி கெடுக்குதுன்னு திருப்பி என்னையே வந்து ஏசுறது. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இயற்கை உங்களுக்கு வளங்களை கொடுத்திருக்கு, அந்த வளங்களை பாதுகாக்கிற நல்ல உடல் நலங்களையும் கொடுத்திருக்கு, ஆனா மனுஷனாகிய நீங்க தான் அதை பாதுகாக்க தவறுறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க தினமும் உபயோகிக்கிற பொருள்ல அதிகமா எந்த பொருள் முதன்மையா இருக்குன்னு கேக்குறேன்.
0: எனக்கு தெரியலையே, அதையும் நீயே சொல்ல.
1: நானே சொல்றேன், நெகிழி.
0: நெகிழியா? அப்படின்னா?
1: அப்படின்னா பிளாஸ்டிக். ஒரு பிளாஸ்டிக் மண்ணுக்குள்ள போச்சுன்னா அது மக்கிறதுக்கு 5000 வருஷம் ஆகும். அந்த 5000 வருடமும் மழை நீர் மண்ணுக்குள்ள செல்லாம தான் இருக்கும். அப்புறம் எப்படி உங்களுக்கு விளைச்சல் வரும், பஞ்சம் தீரும், நிலம் மலடாகாம இருக்கும்? இதுல மழை வேணும், மழை வேணும்னு வேண்டிக்க மட்டும் தெரியுது.
0: ஐயோ, நீ என்ன இப்பெல்லாம் பேசுற, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு.
1: பின்ன எப்படி பேசுறது, மனிதர்களாகிய நீங்க நடந்துக்கிறது அப்படிதானே இருக்கு. நீங்க திருத்திக்கிட்டா சரிதான். அடுத்து எதை பத்தி பாட போறீங்க?
2: எதை பத்தி பாடணும் நீயே சொல்ல.
1: அதையும் நான் தான் சொல்லணுமா? சரி சொல்றேன், மழை நீரை பத்தி பாடிட்டீங்க, அதோட சம்பந்தப்பட்டது தண்ணீர், அத பத்தியும் பாடிருங்க.
2: தண்ணீரை பத்தி தானே பாடிட்டா போச்சு.
3: உலகில்

0: அப்பா, தண்ணீரோட தயவால பொட்டல் வெளி பூக்குது. ஆனா அந்த தண்ணீரை நீங்க சரியா பயன்படுத்துறீங்களா?
1: சரியா தான் பயன்படுத்துறோம்.
0: எங்க சரியா பயன்படுத்துறீங்க? ஏரி குளம் எல்லாம் மாசா மாத்தி வச்சிருக்கீங்க. ஒரு காலத்துல அள்ளி குடிச்ச தண்ணீரை இன்னைக்கு ஒரு நெகிழி புட்டியில போட்டு பணம் கொடுத்து வாங்குற நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? மனுஷங்களாங்க, நீங்க தான். தண்ணீரை மாசுபடுத்துறதாலதான் அத காசு கொடுத்து வாங்குற நிலைமை வருது. ஆக உங்களுக்கு தண்ணீரையும் ஒழுங்கா பயன்படுத்த தெரியலங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை.
1: இப்போ நாங்க என்னதான் பண்ணணும்?
0: என்னதான் பண்ணணும்னா, தண்ணீரை ஒழுங்கா பயன்படுத்தணும், அளவோட பயன்படுத்தணும். 2056 பெரும் வறட்சி வரும், பெரும் பஞ்சம் வரும்னு நான் சொல்லல, உங்க ஆராய்ச்சியாளர்கள் தான் சொல்றாங்க. அதற்கு காரணம் யாரு? நீங்க தண்ணீரை சரியா பயன்படுத்தாததாலதான், தண்ணீரை மாசடைய வைக்கிறதாலதான், தண்ணீர கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டுறதால நல்ல தண்ணீரே இப்ப கிடைக்காம போய் பாட்டில் புட்டியில வாங்குற நிலைமை வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். ஆக தண்ணீரை ஒழுங்கா பயன்படுத்த கத்துக்கோங்க. என்னவோ எது கேட்டாலும் சரிப்பா பயன்படுத்தணும்னு சொல்றீங்க, என்னதான் பண்றீங்க நாங்களும் பாக்குறோம். என்ன இருந்தாலும் இயற்கை அழிந்தா மனிதர்களாகிய நீங்களும் அழிந்துருவீங்கிறத மறக்காம நடந்துகிட்டா சரிதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லாத்த பத்தியும் பாடிட்டீங்க, கடைசியா எதை பத்தி பாட போறீங்க?
2: உயரமான மலையை பத்தி பாடவா?
0: பாடலாமே.
2: சரி.

0: ஆஹா, கேக்கும் போது எனக்கே பிரமிப்பா இருக்கு. என்ன நினைச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இடையில ஒரு வரி சொன்னியே, காய்ச்சல் வந்தா கை கரைச்சு மூலிகையா கொடுக்கறதா? ஆமா, உங்க முன்னோர்கள் எப்பேற்பட்ட தவம் செஞ்சவங்க தெரியுமா? உணவே மருந்துன்னு வாழ்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அப்படியா வாழறீங்க? உண்மைய சொல்லுங்க.
1: இல்ல இல்ல.
0: அப்ப தெரிஞ்சுகிட்டேதான் பண்றீங்க. உணவே மருந்துன்னு வாழ்ந்த காலகட்டத்தை கடந்து இன்னைக்கு துரித உணவை உண்ணிட்டு இருக்கீங்க. அது உடலுக்கு ஒரு நஞ்சா மாதிரிதான் இருக்கும். உங்கள் உடல்நிலையை மோசமடைய செய்யும்னு தெரிஞ்சும் நீங்க அதை சாப்பிட்டு தானே இருக்கீங்க.
1: இப்படி எல்லாம் பேசாதப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
0: உனக்கு எதுக்குதான் பயமா இல்ல? ஆனா பயந்தாலும் இதுதான் உண்மை. ஒரு காலகட்டத்துல வல்லார, துளசி, கரிசலாங்கண்ணி, தூதுவளை, கீழாநெல்லின்னு வாழ்ந்த ஒரு வாழ்வு முறையை இன்னைக்கு நீங்க மாற்றி அமைச்சிருக்கீங்க. சரி, சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த மாப்பிள்ளை சம்பா, கிச்சிலி சம்பா, கருப்பு கவுனி அரிசி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த அரிசி வகையில ஒன்னாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இதெல்லாம் அரிசியா? எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி வடிவு கடைசிதான் எனக்கு தெரியும். நீ என்ன அரிசின்னு சொல்ற?
0: இது சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, சிந்திக்கிறதுக்கும் தான். இது தமிழர்கள் விளைய வச்ச தானியங்கள். தமிழர்கள் வாழ்க்கையில வளமா இருக்கணும், உடல் நலத்தோட இருக்கணும்னு உண்ட உணவுகள். ஆனா இன்னைக்கு இந்த உணவு முறைகளே மாறிடுச்சே. இன்னைக்கு சர்க்கரை வியாதி, புற்றுநோய், மலட்டுத்தன்மையெல்லாம் ஏற்படுதுன்னா அதற்கு காரணம் என்ன? சரியான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இல்லாததால தானே. இதுவும் உங்களோட குறைகள் இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உணவு முறைகளை மாற்றுவதாலேயோ, காலநிலைகளை மாற்றுவதாலேயோ, அல்லது இயற்கையை மாற்றி அமைக்க நினைப்பதாலேயோ உங்க தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டும் நோக்கி நகர்ந்துக்கணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வளங்களை அழிச்சு மனிதர்களாகிய உங்கள் குலத்தையே நீங்க அழிச்சுக்கிறீங்கிறதுதான் பொருள். சரி, இவ்வளவு பேசினே, இத வச்சு நீங்க என்ன புரிஞ்சுகிட்டீங்க?
2: மனிதர்களாகிய நாங்க இவ்ளோ ஒரு கொடுமையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. இதுக்கப்புறம் எங்களுக்காக இல்லனாலும் எங்களோட வருங்கால சங்கதிகளுக்காகவாது நாங்க ஒழுங்கா எங்களோட வாழ்க்கை முறைய மாத்தி ஒழுங்கா வாழுவோம்னு உன்கிட்ட சொல்லிக்கிறோம்.
0: சரி, இதத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நீங்க இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதால இயற்கையை மட்டும் காக்கல, உங்க வருங்கால சந்ததிகளையும் தான் நீங்க காக்குறீங்க. ஆக நீங்க சரியா இயற்கை வளத்தை காத்தாலே அதுவே உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிற மிகப்பெரிய நன்றி தான். நன்றி.
1: இயற்கை

0: நன்றி.
1: நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் பெரியார் அரசு கலைக்கல்லூரி கடலூர்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: RTM அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
6: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
5: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

நேரம் சரியாக 3:32 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு என்ன பேச போறோம், என்ன டாபிக் இருக்கு போது மக்களே, என்னன்னு தெரியுமா? வேற என்ன, நம்மளோட நீல வானத்துல எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்க மேகங்கள் பத்தி தான். சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வானத்தை அண்ணாந்து பாக்குறப்போ பஞ்சு மிட்டாய் மாதிரி மிதந்து போற மேகத்தை பார்த்தாலே மனசுக்குள்ள ஒரு லேசான ஃபீலிங் வரும்ல. அதுக்கு ஆஃபீஸ் டெக்னிஷியனோ ஆஃபீஸ் டார்கெட்டோ எதுவுமே கிடையாது. எக்ஸாம் பயம் கிடையாது, எந்த டிராஃபிக் ஜாமும் கிடையாது. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் ரொம்பவே லேசாக மிதந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ மக்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் மேகங்களும் அதோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மழையை பற்றியும் தான் பேச போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் மீ நிவேதா ஸ்ரீ. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நிவேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல மேகங்கள் பத்தியும் அதோட ஃப்ரெண்டான மழையை பத்தியும் பேசிட்டு இருக்கோம், பேச போறோம். ஸோ மேகங்கள்னு சொல்லும் போதே நம்ம மனசுல சில நேரங்கள் கூட மேகம் மாதிரிதான் மக்களே. ஸோ எப்படி அப்படின்னா, ஒரே இடத்துல நிக்காம பழைய நினைவுகளை எங்கெங்கயோ போய் மிதந்து போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போல. ஸ்டே டியூன்ட் வித் மீ நிவேதா ஸ்ரீ. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.

பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோல மேகங்கள் பத்தியும் அதோட ஃப்ரெண்டான மழையை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன இருக்கும், என்ன செக்மெண்ட் அப்படின்னா பொம்மைகளும் மேக நிறைவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு, பொம்மைகள்னு சொல்லும் போதே நம்மளோட மேகங்களை பார்த்தாலே ஒரு சில டைம் அது வந்து அழகா பட்டாம்பூச்சி மாதிரி தெரியும், அதுவே அடுத்த செகண்ட் பைக் மாதிரி இருக்கும். இப்படி நம்ம பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இங்க பாருடா அங்க பாருடா பைக் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லும் போதே மேகம் வேற ஷேப்ல மாறி அது எந்த ஷேப்ல இருக்குன்னே தெரியாம மாறி நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அழகான நினைவுகளும் நம்மளுக்கு எப்பவுமே மேகங்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு அழகான நினைவுகளோட உங்களோட சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களை. நீங்க கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். நான் உங்க நேதா ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம ஷோல மேகங்கள் பத்தியும் மழையை பத்தியும் பேசிட்டு இருக்கோம். அது கூடவே அழகிய பாடல்களையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். வாவ், சூப்பர் பாட்டு இல்ல? சரியான வைப்ல. சரி மக்களே, மேகம், நம்ம மேகம் கிட்ட இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் கத்துக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? மூவ் ஆன், நகர்ந்து போயிட்டே இருக்கணும். மேகத்துல இருண்டும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். கருமேகங்கள் மாறும்போது பெரிய மழையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டா மாறி திரும்ப நம்மளுக்கு அழகிய மேகங்களா நம்ம கிட்ட வந்துடும். ஆனா அந்த இடத்துல நம்ம எனக்கு கஷ்டம் வந்துருச்சேன்னு அது நிக்காம திரும்ப அது மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கு. காத்து எந்த திசையில போயிட்டு இருக்கோ அதே திசையில அது நோக்கி பறந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம லைஃப்லயும் கஷ்டங்கள் கவலைகள்னு எல்லாமே கருமேகங்கள் மாதிரி சூழ்ந்தாலும் நம்ம இதெல்லாம் கடந்து போகணும்னு சொல்லிட்டு மேகம் மாதிரி நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கணும். ரெண்டு மேகம்

இருண்ட மேகங்கள் பின்னாடிதான் அழகிய சூரிய வெளிச்சமும் அழகிய நாட்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மேகம் ஒரே இடத்துல நிக்காம நகர்ந்து போயிட்டே இருக்கிற மாதிரி ஜாலியா மழையை கொடுத்துட்டு அடுத்த ஊருக்கு நகர்ந்து போயிடும். வேலையில செம ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதும் சரி, திடீர்னு கரு மேகங்கள் மாதிரி வேலையை முடிச்சுட்டு சில்லுன்னு காத்து வாங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும் மக்களே. ஸோ இந்த அழகிய மேகத்தோட மழையும் கொண்டு வர அடுத்த மாஸ்பாட் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள். இன்னைக்கு நம்ம ஷோவோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. மேகங்கள் பத்தி நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களும் பேசணும், அழகான பாடல்களையும் கேட்டோம். இந்த ஷோ உங்களை மேகங்கள் போலவே லைட் ஆக்கி நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணீங்கன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஷோல சந்திக்கும் வரை நான் உங்க நிவேதாஸ்ரீ, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் கல்லூரி பூக்கள்.

வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் இன்று நான் உங்களுடன் ஆர்ஜே ரத்னா அண்ட் ஆர்ஜே சோனி ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு வழக்கம் போல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கட் கேமரா ரோலிங்க்கு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்கே ஒரு காமெடியான ட்ராக் தான் நம்ம எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு

0: ஸ்பெஷலான காமெடியான ட்ராக் தான் இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கா. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வைபான ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்டு வந்துடலாமா சோனியா?
1: கண்டிப்பா கேட்டுலாம்.
0: கேட்கலாம் நேர்களே, தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஃப்ரம் ரெயின்போ 102.8 இது கட் கேமரா
1: ரோலிங்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 4:07:45 ஆயாச்சு. ஸோ நேர்காண கட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடலாமா?
4: கண்டிப்பா பண்ணிடலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எப்போ நீங்க பண்ண போறீங்க?
3: ஈரோடு நம்ம சோனி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பண்ணிடலாம்.
5: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற.
3: மக்களே கேட்டீங்களா? சோனியா கேட்டீங்களா?
4: கேட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ரத்னா? அடி வாங்கணும்
3: எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த மைண்ட் வாய்ஸ் ஓட போயிடும். சோ இந்த இன்னைக்கு வந்து அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடும் நினைக்கிறேன். சோ மக்களே, இந்த டைலாக் நீங்க பேசணும் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க. 2271760 2271770 வெளியுறவுகள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனி ISI மேட்டு 102.8. மக்களே டைலாக் மறுபடியும் உங்களுக்காக ஒன்ஸ் அகைன்.
5: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடிச்சுட்டு பெருசா பீத்துற.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:14:29 ஆயிட்டிருக்கு. டைலாக் போட்டோடனே நான் பேசுறேன் நான் பேசுறேன்னு ஒரு நேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம்
5: வணக்கம். செல்வதி யாரு சார்?
4: கண்டிப்பா நீங்க பாக்கலாம்.
5: யாரோ குழந்தை பேசுறீங்கன்னு தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல.
3: வாய்ஸ்ல பயங்கரமா தெரிக்க விடுறீங்க, நீங்களே உங்க வாயால சொல்லிடுங்க
4: சார்.
3: பாத்தியா, இவர் வந்து டைலாக் பேசணும்னா டைலாகே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன்.
5: ஆமா ஆமா.
3: யாரு எங்க இருந்து?
4: வணக்கம் பிரான்ஸ்.
5: எனக்கும்
4: என்ன
3: தெரியுது?
4: ஆமா மேடம், ஏகப்பட்ட இடத்துல வாங்கிருக்கோம் மேடம்.
3: சரி, அப்படியே வாங்கிருக்கீங்க இல்லையா? சோ அத அனுபவத்தை அப்படியே அப்படியே இந்த வடிவேல் சார்க்கே நீங்க வந்து டஃப் டஃப்
5: கொடுத்துட்டீங்க.
3: கொஞ்சம் ஏத்தறோம்.
4: ஒரு கிட்டமா ஊக முடியுமா மேடம்? அவர் யார் அவரு?
3: சரி, ரெடி ஸ்டார்ட்.
4: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமும் வராது, ஓடணும் கிடையாது. சும்மா 2 அடிச்சிட்டு பீச்சிக்கிறீங்க.
5: சூப்பர் சூப்பர். அதான் தங்க பாண்டி சார்
3: பாருங்க. ஆமா, நீங்க தங்க பாண்டி சார். நீங்க சார் வேற என்ன டைலாக்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த சினிமால டைலாக் நிறைய கேட்டிருப்பீங்க. சோ இந்த டைலாக் கேட்டுட்டு போயிட்டு இந்த கண்ணாடி முன்னாடி இல்ல பாத்ரூம்ல போயிட்டு இந்த டைலாக் எல்லாம் பல முறை பேசி பாத்திருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி டைலாக் என்ன எங்க கூட ஒரு வாட்டி ஷேர் பண்ணுங்க சார்.
4: பேசலாம் மேடம். டேய், என்னன்னா வில்லன் நினைச்சியா? என் கதையில நான் ஹீரோடா?

0: தான். உன் கதையில நீ ஈடு, என் கதையில நான் வில்லண்டா. பொண்டாட்டி என்ன வெறுக்கிறா, உள்ள என்ன ஒதுக்குறா, எல்லாம் இருந்த நான் ஒத்தையில தான் நிக்கிறேன்.
1: நன்றி
2: நன்றி சார். அடுத்தடுத்து
1: நல்லா கலக்கிட்டாங்க, அடுத்தது யார் வராங்கன்னு
2: சொல்லுங்க சார்.
0: வேற ஏதாவது டயலாக் குடுக்கலாம்ல மேடம், அப்ப நான் போன பிறகு ரெண்டாவது கட்டு மூணாவது கட்டுன்னு போட்டு எல்லாரும் உற்சாகப்படுத்துவீங்க.
1: வாங்க வாங்க, நீங்க அடுத்து நாங்க
2: டயலாக் நீங்க பேசுறீங்களா?
0: ஐயோ வட போச்சே அப்படி நான் அப்ப நினைப்பேன்.
2: சரி, இப்போ நம்ம டயலாக் குடுக்கறேன்,
1: நீங்க ஸ்பாட்லயே பேசுங்க.
2: பேசுறீங்களா?
0: ஆ பேசணும் மேடம்,
1: கேளுங்க.
3: நீ ஆளை வெட்ட தண்ட அருவா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடா. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையும் அலைஞ்ச தாண்ட அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும்.
2: ஹலோ சார், லைன்ல இருக்கீங்களா?
0: இருக்கேன் மேடம்.
2: சரி, டைலாக் கேட்டீங்களா?
0: கேட்டேன் மேடம்.
2: ஓகே, ரெடி பேசுறீங்களா?
0: பேசணும் மேடம்.
2: சரி, ரெடி ஸ்டார்ட், கட் கேமரா ரோலிங்.
0: நீ யார வெட்ட அருவா தூக்குவே? மாங்காய் வெட்டவும், தேங்காய் வெட்டவும், பாலை வெட்டவும், முருங்கைய வெட்டவும், கத்திரிக்காய் வெட்டவும், நான் அருவ என்ன? உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும்.
2: நடுவுல பல பக்கங்களை நடுவுல பல பக்கங்களை காணோம்.
0: அதான் மேடம், விஜய் அண்ணா நிறைய வெட்டு வரு, அது எனக்கு தெரியல என்னன்னு.
2: நீ ஆளை வெட்டதாண்டா அருவா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டத்துக்கும் தேங்காய் வெட்டத்துக்கும் தென்னை வெட்டத்துக்கும் இளநி வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டத்துக்கும் ஆளை வெட்டத்துக்கும் ஆடை
1: வெட்டத்துக்கும்.
0: அதான் மேடம் சொன்ன, கத்திரிக்காய் வெட்டுவோம், மாங்காய் வெட்டுவோம், முருங்கைய வெட்டுவோம்.
2: அதுல அந்த கத்திரிக்காய் என்னன்னு சொல்லிட்டீங்க சார். ஓகே ஓகே, சூப்பர், ட்ரை பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி
0: நன்றி மேடம்.
2: சோனியா, நம்ம
1: ரத்னா நீங்க எப்படி பேசுவீங்க? நான் இது பாக்கல, நேயர்களுக்காகவும் எனக்காகவும் பேசி காமிங்களேன்.
2: அது அப்புறமா கொஞ்சம் வச்சுக்கலாம், அடுத்து நேரு காத்துட்டு இருக்காங்க, பேசிக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யாரு
1: யாரு?
4: மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
5: ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற.
2: ஹலோ,
1: ஓகேவா சார், கேட்டீங்களா?
4: சொல்லுங்க. கேட்டேன்.
1: ரெடியா?
2: ரெடி
4: ரெடி ரெடி.
1: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
4: தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, எவ்வளவு அடி அடிச்சாலும் நாங்கெல்லாம்
2: கிடையாது. நீங்க
4: ஐயோ அதெல்லாம் கிடையாது மேம், நாங்கெல்லாம் ஓன டைலாக் பேசுற ஆட்கள், எங்களுக்கு எல்லாம் நிறைய தவறுகள் வரும்.
2: அப்படிங்களா? சரி, உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன
4: வேற கட்டு, வேற கட்டு ஒரு ஈஸியா போடுங்க.
2: வேற கட்டு மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஈஸியான கட்டு போடணுமா?
4: ஆமா ஆமா.
2: என்ன மாதிரி வேணும்?
4: அந்த தேங்காய் வெட்டுறது, இளநி வெட்டுறது, அதை தாண்டி வேற ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அது போடுங்க.
2: சரி, அடுத்து உங்களுக்காக ஒரு டைலாக் காத்துட்டு இருக்கு, இது கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கு. ஓகே,
4: குடுங்க குடுங்க, முயற்சிக்கலாம்.
6: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி

0: நானா செதுக்குனதுடா.
1: ஹலோ சார்.
2: ஆ சொல்லுங்க மேம்.
1: கேட்டிங்களா டயலாக்?
2: ரொம்ப ஈஸியான டயலாக் கொடுத்துட்டீங்க.
1: நீங்க அப்படித்தானே கேட்டீங்க. சரி, ரெடி ஸ்டார்ட்.
2: ஆமா ஆமா. ஏய், என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. எனக்கு ரொம்ப
1: என்னோட
2: வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
1: அடுத்து
2: அழுதுகிட்டேன். என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. அப்புறமா ஒரு குழந்தை வந்து பேசிருந்த டைலாக.
3: என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும்
1: இதுதான் எனக்கு பிடிச்சது.
3: ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா.
1: குழந்தைக்கு சிரிப்பு வந்துச்சா? சூப்பர் சூப்பர்.
2: உங்களுக்கு அந்த குழந்தை மாதிரி பேசுறது ரொம்ப இம்ப்ரெசிவா
1: இருந்தது.
2: ரொம்ப ஹாப்பி.
1: அது எப்பவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பர் சார்.
2: ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப நன்றி.
1: உங்க கூட பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. நன்றி. சந்திரசேகரன் சார் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டைலாக் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைலாக்ல நவரசத்தையும் அப்படியே கொண்டு வந்து சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க இல்லையா. சோ நம்ம நேயர் ஒரு நேயர் மட்டும் சொல்லக்கூடாது, வர நேயர் எல்லாருமே ஒன்னு கொடுத்தா ரெண்டு மூணு டைலாக் அப்படியே பிச்சு ஒதுற நேயர் தான் நமக்கு. சோ நிறைய டைலாக் போட்டோம். சோ எந்த டைலாக் வேணா மக்கள் பேசலாம். கால் பண்ணுங்க 2271760, 2271770. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. FM Rainbow புதுவை நோட்ஸ் 2.8 கட் கேமரா rolling.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: நீ ஆளை வெட்ட தண்டை அருவா தூக்குவ. நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்குன கைடா. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாளும் கையுமா அலைஞ்ச தாண்ட அதிகம். உனக்கு அருவா தூக்க தான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அழைப்புல வந்திருக்கும் நேயர் இந்த டைலாக எப்படி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்வது யாரு?
3: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன். இருவரும் நலமா?
2: நலம்புரா இருக்கேன் கலா மேடம். சொல்லுங்க, என்ன இந்த டைலாக் எப்படி எல்லாம் பேச போறீங்கன்னு நாங்க வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்.
3: மேம் எனக்கு எப்படி எல்லாம் தொடர்ந்து அப்படிலாம்
2: பேசுறேன் கலா மேடம் ஸ்டைல்ல.
3: ஆமாங்க மேம், என் ஸ்டைல நான் பேசுறேன். விஜய் சார் அளவுக்கு வராது மேம், அதனால அவருடைய ஃபேன்ஸ் இருந்தால அடுத்த மாதிரி பேசுறேன் மேம், ட்ரை பண்றேன் மேம்.
2: ஓகே ஓகே, ரெடியா?
3: ரெடிங்க.
2: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: நீ ஆளை வெட்டதாண்ட அறிவா தூக்கு. மாங்காய் வெட்ட, மரத்தை வெட்ட, தேங்காய் வெட்ட, தென்னை வெட்ட, நுங்கு வெட்ட, பனை வெட்ட, வாழை வெட்ட, வெங்காயம் வெட்ட, விறகு வெட்டது, ஆடு வெட்ட, கோழி வெட்டத்துக்கு நான் கைடாயிரு. பெருங்க ஐயாட அலைஞ்சடை, கத்தியோட
2: அலைஞ்சடா,
3: தெரியுண்டா
2: கத்தியா அருவாவா என்ன, எல்லாம் ஒரு வகையை சார்ந்ததுன்னு மாத்தி சொல்றீங்க. நம்ம உமனா இருக்கிறதால கத்தின்னு
3: சொல்லிட்டோம்.
2: இன்னொரு தடவை எனக்காக சொல்லுங்க மேம். கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: நீ ஆளை வெட்டதாண்டா அறிவா தூக்கு. நான் மாங்காய் வெட்ட, மரத்தை வெட்ட, தேங்காய் வெட்ட, தென்னை வெட்ட, நுங்கு வெட்ட, பனை வெட்ட, வாழை வெட்ட, ஆடு வெட்ட, கோழி வெட்ட.

0: வெங்காயம் வெட்ட வேற தூக்குன கைட் ஆயுது. நீ யாரு? நான் வெறுங்க எடுத்து தந்தடா அருவா தூக்கி தந்தாடா அதிகம். நீ கத்திய தூக்கதா செய்வேன், அருவா செய்ய செய்யவே செய்யடா.
1: அப்படியே கத்தியும் அருவாவும் உங்ககிட்ட பயங்கரமா விளையாடுது. நீங்க விளையாட கத்தி அருவா விளையாட
0: என்ன வருது சொல்லிட்டு.
1: சூப்பர் சூப்பர் கலா மேடம்.
2: வடிவேல் சார் டைலாக் சொல்லுங்க.
0: கொஞ்சம் ஜாலி வேணாம் தம்பி. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. சத்தம் போட்டதும் கிடையாது, ஓடுன்னு கிடையாது. என்ன ரெண்டு அடி அடிச்சு தீச்சிக்கிற? ஆமா, நேற்று அடி வாங்க அடி கொடுக்க வர, நீ வரல
1: பேசியிருப்பாங்க.
0: நானும் சரி அவரோட ஷோல இது அடிக்கடி சொல்லி சொல்ல சொல்லுவார் லிஸ்னர்ஸ்.
1: நடுவுல எந்த சொல்லுவாரு, ஆடு வெட்ட கோழி வெட்ட சொல்லுங்க, எது சொல்லக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருக்கும்?
2: எனக்கு வந்து நான் வெறுங்கையோட அலைஞ்சதை விட அருவாவும் கையுமா அலைஞ்சதுதான்.
1: அதுக்கு வந்து உனக்கு அருவா தூக்க தானே தெரியும், எனக்கு செய்யவே தெரியும் அப்படிங்கறது அந்த கட்ஸ் வந்து நல்லா இருக்கு. சோ நேர் வந்துட்டு இருக்காங்க, சோ இவங்க என்ன டயலாக் பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து மேம். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன் மேம். சொல்லுங்க, நீங்க என்ன டயலாக் பேச போறீங்க?
4: ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற.
1: ஹலோ மேடம்.
2: எனக்கு அந்த மாதிரி சிரிச்சு காட்ட முடியுமா? எண்டுல
3: முயற்சி பண்றேங்க.
1: ஓகே ஓகே, ரெடி ஸ்டார்ட், கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: போங்க தம்பி போங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே இல்ல. நீங்க என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு இந்த பீத்த பீத்துக்கிறீங்க.
2: சூப்பர், நீங்க சொன்னது கேட்டு எங்களுக்கும் சிரிப்பு வந்துச்சு.
3: அவ்வளவுதாங்க மேம் ஞாபகத்துக்கு வருது.
1: ஓகே, சூப்பர் சூப்பரா சொன்னீங்க உங்க ஸ்டைல்ல.
3: ஆமாங்க மேம்.
1: ஓகே மேடம், வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா?
3: வேற ஏதாவது நீ அருவாவை தூக்கதான் தெரியும், எனக்கு செய்யவே தெரியும்.
1: டைலாக்ல இத எடுத்த முன்னாடி போட்டு அதை எடுத்து
2: போட்டு அத ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க.
1: கரெக்ட்டா பாயிண்ட் புடிச்சி
3: மனசுக்குள்ள பதிஞ்சது அவ்வளவுதான்.
1: சரி, ஓபன் நல்லா இருந்தது. சொன்னீங்க மேம்,
3: சூப்பர்ங்க மேம். ஹவ் இஸ் இட்?
1: அடுத்த டயலாக் நம்ம குடுத்துடலாமா? இந்த டயலாக் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அதிரடியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டயலாக் ஒரு வாட்டி கேட்டலாம்.
5: கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாம அப்படி ஆடுனு வச்சுக்க, மவன அந்த பல்ட்டி தான்.
1: மக்களே, இந்த டைலாக் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட் ஓகே டயல் பண்ணுங்க. 2271760 2271770 வெளியுநேர்கள் 0403 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இனியோ இசைமேட்டோ.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாமச்சு. அப்படி ஆடுனு வச்சுக்க, மவன அந்தர் பல்ட்டி தான்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 4:42:03 ஆயிடுச்சு. இந்த டைலாக பேசுறதுக்கு வந்திருக்கும் நேயர் எப்படி பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: மேம், ரத்னா மேடத்துக்கும் சோனியா மேடத்துக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன். மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேன் கலைவாணி. சொல்லுங்க, டைலாக் என்ன டைலாக் பேச போறீங்க? இப்ப போட்ட டைலாக்கா இல்ல இதுக்கு முன்னாடி வந்த டைலாக்லாமா?
3: மட்டும் ஆடவே கூடாது. அப்படி ஆணவத்துல ஆடலாம், அந்தர் பல்டிடா.

0: ஓகே சூப்பர்.
1: அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்.
2: நீ ஆளை வெட்டுறதுக்கு மரத்தை வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீர் வெட்டுறதுக்கும் நுங்கு வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் பானை வெட்டுறதுக்கும் அறுவத்துக்கு வெறும் கையோட அழிஞ்சதை விட அருவம் கையும் அழிஞ்சது தான் அதிகம்.
0: பக்கத்துல யாராவது நிக்கிறாங்களா பாருங்க,
1: பக்கத்துல இருக்காங்களா,
0: பக்கத்துல நின்னு இருக்காங்களான்னு பாருங்க, ஓடிட்டாங்களான்னு பாருங்க. நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கே டெரரா இருக்கு. அங்க யாராவது துணி குடுக்க வந்தவங்க இருந்தாங்கன்னா பயந்து
1: ஆள ஆள வெட்டவும் சொல்லக்குள்ள ஓடிட்டு இருப்பாங்க.
2: ரெண்டு பேர் இருக்கிறாங்க.
0: மேம் இன்னொரு தடவை, மேம் இன்னொரு தடவை, இந்த டைலாக்
1: வாட்டி உங்க குரலால கலைவாணி.
2: நீ ஆளை வெட்டுறதுக்கு தான் அறுவத்துக்குவ, நான் மரத்தை வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீர் வெட்டுறதுக்கும் நுங்கு வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆளை வெட்டுறதுக்கும் அறுவத்துக்குன்னு கையிட்டா. நான் வெறும் கையோட அழிச்சதை விட அருவம் கையும் அழிஞ்சது தான் அதிகம். உனக்கு அருவ தூக்கதான் தெரியும், எனக்கு அருவ செய்யவே தெரியும்.
0: வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: இப்ப அங்க பக்கத்துல நிக்கிறவங்க ரெண்டு பேரோட மைண்ட்
0: மைண்ட் வைஸ் என்ன
1: கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
2: கேட்டிருக்காங்க மேம், இந்த டைலாக் பேசுறது.
0: ஓகே அடுத்த டைலாக் சொல்லுங்க.
1: அடுத்தது
0: என் வாழ்க்கையில,
2: வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கணுதுடா. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடனதும் கிடையாது. சும்மா ரெண்டு அடி அடிச்சுட்டு பீச்சிக்கிறீங்க.
1: சோனியா கொஞ்சம் வரீங்களா, செஞ்சு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்படியே கழிவறை கொஞ்சம் தூக்கிட்டு வந்துடலாம் பாக்குறேன்.
2: நீங்க பாட்டு போடுறதும் செம்மையா இருக்கு, டான்ஸ் ஆடுறதும் ஆடணும் போல இருக்கு.
1: கலைவாணி கொஞ்சம் கூட லைட்டா பேசுறதுனால கலைவாணி அவங்க ஸ்டைல்ல ரொம்ப ஜாலியா பேசினாங்க இல்லையா. எவ்வளவு பெரிய ஆக்ஷனான டைலாக் ஜாலியா பேசி முடிச்சுட்டாங்க இல்லையா. சோ சூப்பர் சூப்பர் கலைவாணி, நன்றி. நேர்களை தொடர்ந்து அடிச்சிருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சோனியா, நம்ம நேருக்கு அடுத்த டைலாக் கொடுத்துடலாமா? சோ டைலாக் என்ன அப்படின்னா,
4: ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவனா சந்தோஷமா இருக்கான், ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தர் இது.
5: நண்பேண்டா
1: டைலாக் வந்து மக்கள் பேச போறீங்க, கால் பண்ணுங்க 2271760, 2271770 வெளியுறவு 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டைல் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கா சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்பற அவஸ்தர் இது.
2: வேண்டாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிய. நேரம் சரியாக 4:52 15 ஆயிடுச்சு. இந்த டயலாக் பேசுறதுக்கு வந்திருக்கும் நேயர் எப்படி பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். சோனியா ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். ப்ரோக்ராம் முடியற டைம்ல வந்துருக்கிறேன். தமிழ்ச்செல்வி.
3: எஸ் தமிழ்ச்செல்வி மேம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா சொல்லுங்க டயலாக் எல்லாம்.
4: பேசுறேன் மேடம்.
3: பேசுங்க பேசுங்க.
4: வாங்க தம்பி, போய் ஊருக்குள்ள கேளுங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் ஓடுறது கிடையாது, சத்தமும் வராது. என்னமோ 4 அடி ஆயிடுச்சு.

0: பேசிக்கிறீங்க
1: பாத்தீங்களா, அந்த சிரிப்பு பயங்கரமா கொண்டு வந்துட்டீங்க மேம். சூப்பர் சூப்பர்.
0: இன்னொரு டைலாக், ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்ட் வச்சுக்கிறோம்லாம் நல்லா இருக்கும். ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்னு நான் படுற அவஸ்தை இருக்குது.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம். நெக்ஸ்ட்
0: நெக்ஸ்ட், நீ ஆடு வெட்ட கோடி வெட்ட, வெங்காயம் வெட்ட, விறகு வெட்ட, மாடு வெட்ட, தென்னை வெட்ட, தேங்காய் வெட்ட, மரம் வெட்ட, இதுக்கு தான் அறுவலை தூக்கும்.
1: சோனியா, இந்த டைலாக் வந்து நம்ம இன்னைக்கு போட்டாச்சு. இன்னைக்கு இந்த டைலாக வீட்ல எத்தனை பேர் பிராக்டீஸ் பண்ண போறாங்கன்னு மட்டும் தெரியல.
0: ஆர்வமா இருக்கு, முதல்ல லைனே கிடைக்க மாட்டேங்குது.
1: ஓகே ஓகே,
0: அப்படியே ஆஞ்சு ஆஞ்சு உட்காந்த வரைக்கும் லைன் கிடைக்குது.
2: இருந்தாலும் சூப்பரா சொல்லிட்டீங்க,
1: சூப்பர் சூப்பரா சொன்னீங்க மேம். வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா?
0: ஆ பண்ணலாம் மேடம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும்,
2: இன்னொரு நொடி வேறவா? ஓகே,
0: நிமிஷமும் நொடியும்
2: வளர்றேன்.
0: நானா செதுக்கினதுடா.
2: சூப்பர் மேம்,
1: சூப்பர் சூப்பர் மேம்.
0: ஒரு
2: தடவை
1: சூப்பரா பேசினாங்க இல்லையா? பேச முடியாது பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பேசினாங்க. டைலாக் இன்னைக்கு நேர் வந்த நேர் எல்லாமே ஒண்ணு கொடுத்தா நான் நிறைய பேசுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி டைலாக் எல்லாம் பேசினாங்க. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேமரா ரோலிங்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அர்ஜே சோனி. இந்த நிகழ்ச்சி இங்க எஃப்எம் ரூம்குள்ள இருந்து தொகுத்து வழங்குறது நானு. அண்ட் வந்து ஒரு பீச்ல இருந்து நம்ம ஆர்ஜே ஒருத்தவங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட நிறைய ஃபன்னான கேம்ஸ் அவங்க கூட கலந்துரையாட போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க. அந்த ஆர்ஜே யாருன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்கிறது நிகழ்ச்சிக்காக கடலோர பகுதியிலிருந்து உங்களுக்காக தொகுத்து வந்தாச்சு. இன்னைக்கு பாக்குறதுக்கு சூப்பரா கிளைமேட் நல்லாவும் இருக்குது, லைட்டா மழை வர மாதிரி இருக்கு. அதே சமயத்துல வந்து நீங்க கூட்டம் வீக்கெண்ட் ஆனாலே போதும் பாண்டிச்சேரிக்கு வந்து கொஞ்சமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா திருவிழாக்குளமா தான் இருக்கும் பாண்டிச்சேரி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒன் ஹவர்ல வந்து நம்ம எல்லாத்துக்கும் பேச போறோம், ஜாலியா என்னென்னலாம் பண்ண போறாங்க, ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துமே சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து நாம என்ஜாய் பண்ண போறோம். கிட்டத்தட்ட நீங்களும் என்ஜாய் பண்ண போறீங்க. தொடர்ந்து கேளுங்க, இது ரெயின்போ என்றும் உங்கள் மனதோட ராக் பிக்ஸ் எடுத்து நான் உங்க தொடர்ந்து இருந்தேன்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரைன் புதுவை 102.8 நேரம் 5:08 நம்ம ஆர்ஜே கிட்ட இப்ப நம்ம பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இது நிகழ்ச்சியால் யோடு விளையாடு. நான் தான் பேசிட்டு இருக்க நம்மளுடைய ராங் பிச்சில இருந்து. ஸோ இந்த ராங் பிச்சை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லா கவலையும் போடுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருடைய எமோஷனலும் இந்த பிச்சை கனெக்ட் ஆயிருக்குது. அதே போல இப்போ நிறைய பேர் வந்து பிச்ச எமோஷனல கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட யார் கனெக்ட் பண்றாங்களோ அவங்கள்ட்ட வந்து இப்போ கொடுத்து பேசுறேன். சொல்லுங்க,
3: என்னோட பேச்சு வச்சா?
2: இல்ல சார், நீங்க என்ன பண்றீங்க?
3: வீட்டுலதான் இருக்கிறேன்.
2: இருக்கீங்களா? ஓகே ஓகே, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. ஓகே, மேரிடா?
3: Married and 2 kids.
2: Okay, super nice. Okay, இப்போ நீங்க வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இப்போ வந்து எப்படி இருந்தீங்க? அதாவது இண்டிபெண்டன்ட் லைஃப்க்கும் இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கான லைஃப் எப்படி இருந்துச்சு?
3: எல்லாருக்கும் உள்ளதுதான், பிஃபோர் மேரேஜ் இண்டிபெண்டா இருப்பாங்க, அவங்க ஓன் டிசிஷன்ஸ் அவங்களே எடுத்துப்பாங்க. எங்க வேணுமோ நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதுக்கு போவாங்க, நினைச்சது சாப்பிடுவாங்க. அம்மா அப்பா வந்துட்டு பெர்மிஷன் கேட்கணும்னா அதனால அவங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க. சில டைம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போவோம். அப்படியே உள்டாவா கல்யாணத்துக்கு அப்புறம் உள்டாவா மாறிடுவோம்.
2: அப்படி உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா?
3: ஹஸ்பண்ட்னாலே ஸ்ட்ரிக்ட் தானே?
2: ஆக்சுவலி இப்ப நிறைய இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டுல எல்லாம் 10 மணிக்கு மேல போக கூடாது, 9 மணிக்கு மேல போக கூடாது, வெளியில போய் சுத்தக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்து கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மேரேஜ் நபருக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூட 10 மணிக்கு நைட்ல வெளியில இருக்குவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட படத்துக்கு எல்லாம் போயிட்டு வராங்க. இப்ப கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே ஏற்படுத்தாங்க. அது போல நீங்க பண்ணிருக்கீங்க?
3: அது வேணா உண்டுதான், இருக்கும்போது நைட் நேரத்துல வெளியில போயிருக்க மாட்டோம். ஆனா சில பேர் போயிருக்கலாம்னு சான்ஸ் உண்டு. பட் என்னோட இது வந்துட்டு நாங்க நைட்ல போனதில்லை, ஆனா பகல்ல போயிருக்கோம். ஹஸ்பண்ட் கூட நைட்ல போறது அந்த ஒரு இது இருக்குது. ஆனா என்ன ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்கு போயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட்.
2: இல்ல ஒரு அரசு கேர்ள நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அது பாயோட நிலைமை நினைச்சு பாருங்க. எத்தனை பாய்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு இருக்காங்க அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் அப்படிதானே? நான் அவருக்கு கல்யாணம் ஆனவருக்கு அவரு கமிட்மெண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் எங்க போறாங்க?
3: பாய்ஸ் வந்துட்டு அவங்க பர்த் பிளேஸ்ல தான் அவங்க இருக்கிறாங்க, அதனால அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் சரி அந்த கனெக்ட். கேர்ள்ஸ் வந்துட்டு இதை மாறி வரணும், அதனால எல்லாத்தையும் விட்டு ரசித்து வரோம் நாங்க.
2: அதுதான் நீங்க கூட வந்து மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்களே. சரி ஓகே, உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ்? சார்
3: சூப்பர் ஆக்ட்ரஸ் அப்படிலாம் எதுவும் பிடிக்காது நல்லா, பட் நல்ல படம்னா பாப்போம். ஆமா,
2: நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி நல்லா இருந்துச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்த ஒரு,
3: எனக்கு வந்துட்டு அந்த கமல்ஹாசனோட பிக்சர் ரெண்டு சைடா கதை சொல்லுவாங்களே படம் பேரு
2: டக்குன்னு,
3: விரும்மாண்டி அது ஆக்சுவலி முன்னாடி பாத்திருக்கேன். ஆனா எங்க என்னோட ஹஸ்பண்ட் கூட பாக்கும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இவரோட வியூல இருந்து இந்த படம் இப்படி, இன்னொருத்தவங்க வியூல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது இன்னும் கிளாரிஃபை ஆயிடுச்சு. அந்த படம் நல்லா
2: இப்போ வந்து அந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரி, இப்போ ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது சாங்ஸ்?
3: டெக்னோவர்ல அந்த பாட்டு ஒன்ன விட, அந்த சாங்
2: ஒன்ன விட.
3: உங்களுக்கு
2: அதுக்கப்புறமா
3: கிளீன் பண்ணிட்டு வரலாம் பண்ணுவாரு.

0: மாதிரி இருக்குமா?
1: நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் நல்லா தான்
0: இருக்கும். ஓகே. அதே போல வந்து உங்களுக்கு நீங்க சமைக்கிறதுல உங்க ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது ஃபுட்டு?
1: நான்வெஜ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எது செஞ்சாலும் நல்லா டேஸ்டாவே சாப்பிடுவாரு.
0: நல்ல வேலை உங்க ஹஸ்பண்ட் கூட இல்லை, நீங்க சொல்றது கிரெடிட் தான் வாங்கிக்கிறதுக்கு. சரி ஓகே. அதே போல வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரு இந்த இடத்துக்கு போனோம்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும், என்ஜாய்மெண்டா இருக்கும். அப்படின்னா எந்த இடத்துல நான் சொன்னா இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஒரு பாண்டி பீச் வந்து ஒரு எமோஷனல் கனெக்டடான பிளேஸ் சொன்னதுல. ஸோ ஒரு ஒருத்தங்களுக்குமே வந்து இடம் வந்து எப்படி இருக்குது. ஸோ இந்த கப்பலுக்கு அப்படிதான், அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா எங்கேயா ஒரு இடத்துக்கு போனா இந்த பீச் வந்து அவங்களுக்கு இதா இருக்குன்றாங்க. ஸோ நீங்களும் வந்து எங்களுக்கு
1: என்னோட கிட்ஸுக்கு கூட சில டைம் சாப்பாடு விட்டுனா எங்க கூட்டிட்டு வந்துருவோம் நாங்க. அப்படியே 1.5 வயசு தானே ஆகுது, 2.5 வயசு ஆகுது பையனுக்கு. அவனுக்கு சாப்பாடு விட்டு கொஞ்சம் கஷ்டம். இப்ப எல்லாம் எல்லாரும் போன் யூஸ் பண்ணி விட்டுறாங்களா, அது பிடிக்காது எங்களுக்கு. அதனால சில டைம் வாங்க அப்படியே பீச் போகலான்னு சொல்லிட்டு பீச் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கட்டி எடுத்துட்டு தம்பிக்கு ஊட்டிட்டு அப்படியே வந்துடும் அந்த மாதிரி.
0: ஓகே ஓகே. அதே போல வந்து நீங்க வந்து இதுக்கு போறீங்கன்னு இப்ப பீச்ல வந்து நீங்க நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் நடக்கும்
1: நன்றி.
0: தொடர்ந்து பேசலாம். இது எஃப்எம் ரெயின்போ பொது யூனிவர்சிட்டி என்றும் உங்கள் மனதோடு.

0: அடுத்தது ஷோ அலையோடு விளையாட. நம்ம ஆர்ஜே வந்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டு ரொம்ப வந்து அவங்களோட ஃபேமிலி சாங் எல்லாமே கூட கேட்டு அங்கே மட்டும் சிரிக்க வைக்கிறது இல்லாமல் உள்ள ஸ்டுடியோவில் இருக்க எங்களையுமே வந்து ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஆர்ஜே விமல் அவர்கிட்ட பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. ஸோ அடுத்த ஒரு எல்லாம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சுகந்தி.
1: சுகந்தி என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
2: நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்.
1: அப்பப்ப
2: கோஆர்டினேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி தான்.
1: சோடி வந்து ஆல்வேஸ் வந்து ஹீஸ் ரூல்ஸ்
2: அந்த மாதிரி அவங்க நான் சொல்றது
1: ஓகே ஓகே. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, ஆல்வேஸ் வந்து உங்க ரூல்ஸ் மாதிரி தான் தெரியும்.
2: அதாவது நான் வந்து எது எடுத்தாலும் நீங்க டிசைட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஆமா
1: எதுங்க அவங்க ரூல்ஸ், அது உங்க ரூல்ஸ் தான் அப்ப பேர்.
2: அது வந்து ஆக்சுவலி அவர் வாயா தான் நான் சொல்ல வைப்பேன், அதனால அது ஹீஸ் ரூல் தான் அது.
1: ஓகே சரி. நீங்க வந்து மேரேஜ் ஆயிட்டு நீங்க பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் மூவி
2: டாக்டர் நினைக்கிறேங்க.
1: ஓகே அந்த மூவி பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க?
2: ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா ஃபன்னான இருந்துச்சு. அப்ப என்னோட சிப்லிங்ஸ் கூட எல்லாம் போயிருந்தோம். ஸோ அன்ஃபர்கட்டபிள் டே ஆக்சுவலி.
1: சூப்பர். இப்போ உங்களுக்கு வந்து வந்து என்ன ஒரு சாங் கனெக்டிவிட்டி, இந்த சாங் கேட்டவொடனே இப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மனசாவோ இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள சந்தோஷம், இந்த சாங் கேட்டவொடனே ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும், இந்த மாதிரி என்ன சாங் உங்களுக்கு?
2: ஆல்பம் சாங்கு, அந்த சாங் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டான சாங் கூட.
1: ஸோ அந்த சாங் வந்து கேட்ட உடனே உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகும், சண்டை போட்டீங்கன்னா டக்குன்னு யாராவது ஒருத்தர் அந்த சாங் ப்ளே பண்ணோடனே டக்குன்னு பார்த்து அதே கனெக்ட் ஆகிடுவீங்க?
2: அப்படிலாம் இல்ல, எங்க மேரேஜ் எங்கேஜ்மெண்ட் அப்போ நாங்க வந்து அந்த சாங் அவர் ரிங்டோனா வச்சாரு.

0: ஆயிடுச்சு, இன்னும் அந்த ரிங் டோன்ல தான் இருக்காரு அவரு.
1: அதே போல வந்து நீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் என்ன படம் ஆக்டர் ஆக்ட்ரஸ்?
0: எனக்கு வந்து கன்சிஸ்டன்டா அந்த மைண்ட் செட் எனக்கு கிடையாது. எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, பேஸ்ட் ஆன் மூவி என்டர்டைன்மெண்ட் பொறுத்து தான் நான் என்ஜாய் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் எனக்கு பர்டிகுலரா இவங்க அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. என்ஜாய் பண்ற மூவியா அவரு தான் எனக்கு ஹீரோன்னு நினைப்பேன்.
1: அதே போல வந்து இப்ப வீட்டுல வந்து குக்கிங் வந்து அதிகமா யாரு, நீங்களா அவரா?
0: கண்டிப்பா அவருதான்.
1: அவருதான். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வரம் அப்படின்ற மாதிரி இல்லாம உங்களுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்குது. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க?
0: நல்ல ரெஸ்ட்
1: எடுப்பேன். எல்லாரும் அதாங்க எதிர்பார்க்கறாங்க. எல்லாருக்கும் கிடைக்குதா? இல்ல.
0: அப்போ நார்மல் டேஸ்ல நான் குக் பண்ணும்போது எனக்கு பெருசா ஒண்ணு தெரியாது. இப்ப பாப்பா வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து குக் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்குமா, அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அப்ப அவரு வந்து என்ன பண்ணுவாரு, காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிருவாரு, லஞ்ச் செஞ்சு வச்சுட்டு அவர் வேலைக்கு போவாரு, நான் பண்ற மாதிரி இருக்கும்.
1: யாரு சாமி அவரு? இவரு தானே அவரு? ஏன் அவரு பேசவே மாட்டாரு? அவரு அப்படியே அவ்வளவு கூச்சப்படுறாரு, பார்த்தா இவ்வளவு பெரிய விஷயம்.
0: வெளியில அதிகமா பேச மாட்டாரு, மத்தபடி எனக்கு என்ன கம்ஃபர்டபுள் அதெல்லாம் கரெக்டா பண்ணி.
1: அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து உங்களை வந்து சூப்பரா பாத்துக்கிறாரு அப்படின்றது வந்து சூப்பரா தெரியுது. அது மட்டும் நல்லா. இப்போ வந்து உங்க ஹஸ்பண்ட் ஒரு சூப்பரான குவாலிட்டி, இந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நிறைய எல்லா கேர்ள்ஸுமே எதிர்த்து பார்ப்பாங்க மென்னு, அது வந்து எனக்கு எடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டா பாக்குறேன்
0: அப்படின்னா. டிக்னிட்டியான ஒரு பர்சன் அவரு. எப்படி பாக்கணும்னா, பேசிக்கா வந்து இப்ப நார்மலா எங்கேயாவது போனோம்னா டக்குன்னு யாருமே டக்குன்னு மேல கை வச்சு யாருக்கிட்டயுமே பேச மாட்டாரு. அப்புறமேட்டுக்கா வந்து என்கிட்டயும் அதான் சொல்லுவாரு, என் பிள்ளைங்களையும் அப்படிதான் வளர்க்க சொல்லுவாரு. டிக்னிட்டியா வள, ட்ரெஸ்ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுளுக்கு என்னமோ அந்த மாதிரி இரு, உங்களோட கம்ஃபர்டபுளை ஃபர்ஸ்ட் யோசிங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் எந்த கம்ஃபர்டபுளை ஃபர்ஸ்ட் அதிகமா பாக்குறாரு. ஸோ அது ரொம்ப பிளஸ்டா நான் பாக்குறேன். ஓகேனா அதுதான் அவர் செய்ய ட்ரை பண்ணுவாரு.
1: போதும்
0: காலையில சமைச்சிட்டு எங்கேயுமே போக மாட்டோம், யாருக்கு உடல் வழியா வர மாட்டோம். நாங்க படம் பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு யாராவது கூட்ட முக்கியமான வேலையில இருக்கிறோம், நாங்க படம் தான் பாத்துட்டு
1: இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. பீச் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியான ஒரு பிளேஸ்?
0: ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க மெயினா வெளியே வந்தது என்னோட சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் ஒர்க்குக்காக, நாங்க பர்ச்சேசிங்காக தான் ஆக்சுவலி வெளியே வந்தோம். வந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நீங்க எல்லாம் போங்க, நாங்க ரவுண்டு போயிட்டு வந்துடுறோம், திங்ஸ் வாங்கணும் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நாங்க இங்க வந்துட்டு சைடு ஜாலியா கொஞ்சம் இப்படி பாத்துட்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுங்க. ஏன்னா என்ன பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் பிளேஸ் வேற எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு என் டாட்டருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அடிக்கடி பீச்சு, அவளுமே இப்பெல்லாம் வந்து அடிக்கடி கேக்குறா, அம்மா அங்க போலாம் அப்படின்னு கேக்குறா. ஸோ வி என்ஜாய்டு லாட்.
1: ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க உங்களோட குட்டிஸோட சேர்ந்து. ஓகே, ஏன்னா நாளைக்கு நல்லா முகூர்த்த நாளைக்கு மட்டும் நல்லா தெரியுது. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி டே. ஓகேவா? தேங்க்யூ.
2: Thank you.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா?
4: இது ஓகே. மனம்
2: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
4: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.

6:33 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம ஆர்ஜே விமல் பீச்ல இருந்து சூப்பரா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கூடையும் தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 58 நிமிடத்துல அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம ஆர்ஜே விமல் ராக் பீச்ல இருந்து ராக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டு கூட இருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது நம்ம எல்லாருமே ஒரு சாங் நம்ம லைஃப்ல வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம்

0: கூட பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி அழியோடு விளையாடு. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நிறைய பேர்ட்ட கூட பேசிட்டு இருக்கோம். நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஒரு சாங் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சாங் வச்சிருக்காங்கப்பா. நம்ம படத்துல தான் நினைச்சிட்டு இருப்போம், அதாவது நம்ம எல்லாருமே ஒரு சாங் நம்ம லைஃபுக்குள்ள வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சாங் வச்சிருக்காங்கன்றத பாக்குது. சோ அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேசலுங்க.
2: கீர்த்தி.
1: கீர்த்தி, ஓகே கீர்த்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: என்னது
1: பாக்குறதுக்கு என்னமோ பால் கோல் கொட்ட மாதிரி இருக்கிறீங்க நீங்க. என்னன்னா அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட கட் அடிச்சுட்டு வருவீங்கன்றீங்க, நீங்க யாரு சொன்னீங்க? பார்த்தா அப்படி இருக்கீங்க, நீங்க பண்ற சண்டெல்லாம் பார்த்தா பயங்கர குத்துமா இருக்கும் உங்களுக்கு. எத்தனை வாட்டி எவ்வளவு வந்திருக்கீங்க?
2: ஒரு நாள் சொல்ல
1: முடியாது, வேலைக்கு போறவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏன்னா கமிட்மெண்ட் இருக்கும் அது இருக்கும். காலேஜ் போறவங்களுக்கு படிச்சீங்களா, நல்லா முன்னேற்றம் போகணுமா, இல்ல நிறைய விஷயத்த பண்ணுமா, பசங்களோட ஜாலியா மெமரிஸ் கிரியேட் பண்ணுமா, என்டர்டைன்மெண்ட் பண்ணுமா இருக்கணும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது? காலேஜ் போறது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு முத முத கேட்ட ஒரே ஆள் நீங்களா? ஏன் உங்க அம்மா அப்பா பிடிச்ச காலேஜ்ல சேர்க்கலையோ?
2: பிடிச்ச காலேஜ்ல சேர்த்தாங்க, வேண்டாமே.
1: ஓ, பிடிச்ச காலேஜ்ல சேர்த்தாங்க, ஆனா வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து பிடிக்காம போயிடுச்சு. உங்களுக்கு வந்து பிடிச்ச, நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல சப்ஜெக்ட் யாருனால வரும். என்ன மூவி ரொம்ப பிடிக்கும்? மகளிர் மட்டும் ரொம்ப பிடிக்கும்.
2: நீங்க
1: பாரு தனியா அமைதான் இவங்கள்ட்ட பேசாமா பயந்துருவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா காலேஜ் கட்டடி இருக்கு, இல்ல இவங்க என்னன்னா வாரத்துல ரெண்டு நாள் கட்டடி இருந்தேன், பிடிக்காத காலேஜ் தெரியாம போறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. ஒரு விஷயம் முடியல உங்கள்ட்ட,
2: ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு வந்தா ஜாலியா இருக்கும்னாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கு.
1: அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் இன்னும் பயங்கரமா இருக்கும், அதுக்கப்புறம் வேலை செய்யும் போது மேரேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு இதுக்கு மேல பயங்கரமா இருக்கும்.
2: அப்படிதான்
1: நிறைய மூவி பாத்துருப்பாங்க உங்களை, கட்டடிச்சு கட்டடிச்சு பல மூவி பார்த்ததுல எந்த மூவி பார்த்து ஞாபகம் பண்ணுங்க. ஓகே சரி, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு எப்பயுமே இந்த பாட்டு கேட்டோன்னே எனக்கு ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும், எனக்கு வந்து ரிலீஃப் ஆயிடுவேன், தோசமா இருந்தாலும் சரி இப்போ இருந்தாலும் சரி, இந்த ஒரு பாட்டு கேட்டாலே எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னா?
2: எனக்கு நல்ல ஃபோக் சாங்னாலே நான் ஜாலி ஆயிடுவேன்.
1: யூ மீன்ஸ் குத்து சாங்?
2: ஆமா.
1: டான்ஸ் ஆடுவீங்களோ?
2: ஐயோ கதவை சாத்திட்டு நாங்க போற டான்ஸ் இருக்கே.
1: நீங்க நல்லா என்னது எப்படின்னா வீட்டுல வந்து நல்லா ஃபுல் சவுண்ட் பாட்டு வச்சு டான்ஸ் அடிச்சு வாங்க.

0: ஒருத்தர் குத்தாட்டை போட்டு திடீர்னு நேரம் போதும் டேய் அவர் குத்தாட்டை போட்டு ஆட்டுகிறாரு அம்மாவுக்காங்க நீங்க. வெளில பத்தி யாரும் தெரியாது, அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து டிபன் பாக்ஸ் எடுத்து திருடி சாப்பிடுறது இந்த மாதிரி சட்டெல்லாம் நீங்க பண்றீங்க.
1: என்ன பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சு
0: நீங்க எல்லாம் கண்டிப்பா படுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க
1: வெளியில அப்படிதான்
0: தெரியல, உங்களை நம்ம எல்லாம் யாரும் டிபன் பாக்ஸ் எல்லாம் கிளாஸ்க்குள்ள எத்தனை வர மாட்டாங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: வழிபறி பண்ணுவீங்களா யாரு சாமி நீங்க? அதோட கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு ஆள் மட்டும் எப்படின்னா நீங்க ஒரு கேர்ளா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலு பேர் ஃப்ரெண்டா இருந்தாலுமே அதுல ஒருத்தவங்க வந்து உங்களுடைய ஃபேவரான ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு வேற யாரு கூட பேசினா பொசசிவ் ஆவீங்க, இன்னமும் நீங்க ஒரு லவ்வர் மாதிரி ஆயிடுவீங்கன்னு வச்சுக்கல.
1: அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா
0: பாதுகாப்பு அதே போல வந்து சாப்பிடுறது வந்து நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சாப்பிடுவீங்க. அது அர்ச்சனா உங்க நீங்க டக்குனு தள்ளி தள்ளி விட்டு என் கை போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க.
1: வாய்ப்பு இருந்தா கூட இந்த பிரச்சனையே வராது. இவ கூட இருக்கும்போது நிறைய பிரச்சனை
0: ஒரு ஆப்ஜெக்ட் வருவாங்க இன்னைக்கு வந்து சாட்டர்டே வந்து நான் வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் மீட் பண்ற மாதிரி கிடைச்சுன்னா சொல்லுங்க. அர்ச்சனா கூட இன்னும் நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க
1: கண்டிப்பா
0: அவங்ககிட்ட அங்க பேசலாம் அவங்ககிட்ட. ஓகே தேங்க்யூ சோ மச். ரொம்ப இனிமே கட்டடிக்காம காலேஜ் ஒழுங்கா போங்க எங்களுடைய அட்வைஸ் அதை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க இதை கேட்க போது இருபத்தி ரெண்டு முதல் மனத்தோடு

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு.
2: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ, தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன்

0: அலையோடு விளையாடு நேரம் 5:56. நம்ம ஆர்ஜே விமல் ராக் பீச்ல நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் அண்ட் வந்து கப்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணி ஷோவை ரொம்ப ஃபன்னா கொண்டுட்டு போயிருக்காங்க. சோ அவங்க கிட்ட இப்ப நம்ம பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. ஒரு கேங் வந்து கலகலகலகலகலன்னு ரொம்ப காசு போட்டதே இருக்கிற ஒரு கேங் பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்க? மூணு பேர் ஃபர்ஸ்ட் என்ன வொர்க் பண்றீங்களா, இல்ல வந்து மேரேஜ் ஆயிடுச்சா, இல்ல வந்து நீங்க வந்து அன்மேரிடா, இல்ல என்ன மாதிரி கேங்க நீங்க ஃபர்ஸ்டா சொல்லுங்க. சூப்பர். அதாவது நீங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் ஆனவங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க கூட சுத்திட்டு இருக்கீங்க நீங்க. என்னன்னா மூணு பேரும் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து மீட் பண்ணிருக்கீங்கல்ல, எப்படி இருக்கு வந்து மீட் பண்ணிருக்கீங்க? யாருங்க நீங்க? முன்னாடி பின்னாடி பின்னாடி முன்னாடி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க.
2: நாங்க வந்து ஒரு அவுட்டிங்காக வெளியே வந்தோம். அவங்க கல்யாணம் ஆகும் போது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப மட்டும்தான் போகும்.

0: கடைக்கு போன சொல்லிட்டு வீச்சேரிக்கு வந்திருக்கான். எவ்வளோ பயங்கர ஒண்ணுங்க அங்க சரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மிஸ் பண்றீங்களா இல்ல வந்து இவங்க கூட ஜாலி சுத்துவீங்களா அப்புறமே இருக்குதா? ஓகே சரி நீங்க எல்லாருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களா இல்ல ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? ஓகே இதுல வந்து ஸ்கூல்ல வந்து ரொம்ப வந்து யார் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு, சில பேர் யாரும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான டைப்பு, அதுக்கப்புறம் சில பேர் வந்து பார்த்தா ரொம்ப ஃபார்மலா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க, இந்த மாதிரி டைப்ல யாரு? ஊர்ல எதுவுமே ஃபார்மலா
1: ஜாயின் பண்ணி ஜாலியாக பண்ணா செஞ்சுட்டு இருக்காங்க.

0: ஆர்ஜி விமல் பேசிட்டே இருந்தாரு. அங்க பீச்ல ஏதோ வந்து ஒரு சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவர் கூட பேசலாம்.
1: உங்க இதுல வந்து நல்லா சமைக்கிற ஒரு பர்சன் யாரு? இதுல என்ன டிஷ் வந்து சூப்பரா சமைப்பீங்க அதுல சொல்லுங்க.
2: நான்வெஜ் மட்டும் நாங்க என்ன சாப்பிட்டதே கலரா

0: சுத்தமா வெஜிடபிள் சாதம் தலை சுத்தம் வாங்குறது ஏங்க சமையல் நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றாங்க இன்டைரக்ட் அவங்க.
1: அந்த மாதிரி சொல்ல வர்றாங்க
0: என்னால முடியாது. ஓகே நீங்க மாட்டேன் உங்களுக்கு வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் சமைச்சு தருவாங்க நீங்க சாப்பிடுறதுக்கு இருக்கீங்க அவங்க சமைக்க நீங்க சாப்பிட வா ஆட்டியப்படுத்தி இந்த பீச் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டியான ஒரு இடமா இருக்கு சரி இந்த அளவுக்கு வந்து நீங்க ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் பர்சனா இருக்கீங்களா நீங்க ஃபேமிலிக்குள்ள போகும்போது மாறிடுவீங்க டோட்டலா கண்டிப்பா மாறி இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து அதிகமா வந்து கலாய்க்கிறதோ இல்ல சிரிக்கிறதோ போறோம் உங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இந்த மாதிரி உங்க லைவா இருக்கிறத பார்த்தாருன்னா என்ன சொல்லுவாங்க
1: அவங்களையும்
0: வெளிய போன வெளியே எங்காவது ஒரு இடத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பீங்களா எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப தெரியுது வந்து எனக்கு திரும்ப வருதுங்க பார்த்த மூவி
1: சொன்னா

இன்னொரு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம அஜய் விமல் பீச்ல இருந்து நிறைய பேர் கூட வந்து பேசி ரொம்ப ஷோவா ஃபன்னா கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் வரக்கூடிய இந்த பாடலோட அலையோட விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கொள்கைகள் கட்டாயத்தின் பெயரில் மேற்கொள்ளப்படவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்கவுள்ளார். நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும், நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கொள்கைகள் கட்டாயத்தின் பெயரில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், மக்கள் நலன், வளர்ச்சி, மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொள்கை அளவில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். நிர்வாக அளவிலான சீர்திருத்தங்களுக்கு தமது அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும், விதிமுறைகளை மட்டும் மாற்றாமல் ஒட்டுமொத்த அணுகுமுறையை மாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய சூழலில் சர்வதேச சமூகம் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சியின் மையமாக இந்தியாவை கருதி வருவதாகவும், சர்வதேச நாணய நிதியம் உலகின் மிக வேகமாக வளர்ச்சியை கொண்ட நாடாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கும் என கணித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்கவுள்ளார். புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 27 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 26 ஆசிரியர்கள் மற்றும் 22 ஆசிரியர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட, மாநில, தேசிய அளவில் 3 கட்ட தேர்வுகள் மூலம் விருது பெறும் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக மத்திய அரசின் பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை தெரிவித்துள்ளது. நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும், நாம் நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நமது இளைஞர்களுக்கு தேசத்தின் மீதான பக்தியை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார். இன்றைய இளம் தலைமுறையினர் பொறுப்புடன் செயல்பட்டு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பெட்ரோலிய பொருட்களை பசுமை மற்றும் நிலையான எரிபொருளாக மாற்றுவது குறித்து இந்தியா மொரீஷியஸ் இடையே கூட்டாண்மை வலுவடைந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எதிர்கால சக்தி, பாதுகாப்பு மற்றும் பசுமை எரிபொருட்கள் ஆகியவற்றின் மீதான கவனத்தை மேம்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் உயிரி பொருட்கள் கூட்டாண்மையின் நிரந்தர உறுப்பினரான மொரீஷியஸ் தேசிய உயிரி பொருள் கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருப்பதாகவும், இவை இந்தியா மற்றும் மொரீஷியஸ் இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ந்து வரும் சுத்திகரிப்பு ஆலைகளின் திறன் குறித்து கூறிய அவர், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் மொத்த ஏற்றுமதியாளர்களாக இந்தியா திகழ்கிறது.

0: என்று அவர் தெரிவித்தார். இன்று சென்னை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சென்னை நகரம் உருவாகி இன்றுடன் 387 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இந்தியாவில் வணிகம் செய்ய ஆங்கிலேயர்கள் 1600 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியை தொடங்கினர். அவர்கள் மசூரிப்பட்டினத்தில் முதலில் தங்களது கம்பெனியை தொடங்கி வணிகம் செய்தனர். ஆங்கிலேயர்களைப் போலவே டச்சுக்காரர்கள், ஸ்பெயின், போர்ச்சுகீசியர்கள் ஆகியோரும் இந்தியாவில் வணிகம் செய்தனர். அவர்களுக்குள் போட்டிகள் அதிகரிக்கவே ஆங்கிலேயர்கள் புதிய கம்பெனி அமைப்பதற்கு தென்பகுதியில் ஒரு இடத்தை தேடினர். இதற்காக ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே ஆகிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர். அப்போது சென்னை அருகே இருந்த மதராசப்பட்டினம் என்ற பகுதி ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது. 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி இந்த இடத்தை ஆங்கிலேயர்கள் வாங்கியதற்காக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அந்த பகுதி தொடர்ந்து வளர்ச்சியடைய தொடங்கியது. இதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. கோட்டைக்கான கட்டுமான பணிகள் 1653 ஆண்டு வரை நடைபெற்றது. கோட்டைக்கு அருகில் இருந்த திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவெற்றியூர், திருவான்மையூர் ஆகிய பகுதிகள் மிக பழமையான கிராமங்களாகும். புனித ஜார்ஜ் கோட்டையை சுற்றி உருவான குடியிருப்புகளில் ஆங்கிலேயர்கள் வசித்தனர். இதற்கிடையே கோட்டை மற்றும் ஆங்கிலேயர்கள் விரிவுபடுத்திய பகுதி உள்ளூர் மக்களால் மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டையை ஒட்டி வடக்கு பகுதி மதராசப்பட்டினம் என்றும் தெற்கு பகுதி சென்னைப்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டது. நாளடைவில் இந்த நகரம் முழுவதுமே சென்னைப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு பிரிட்டிஷ் அரசின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குடியிருப்புகள் மெட்ராஸ் மாகாணம் என பெயரிடப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியில் மெட்ராஸ் மாகாணம் மிகப்பெரிய இடத்தை பெற்றது. மெட்ராஸ் மாகாணத்தை இணைக்க ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டன. மேலும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. காவல்துறையும் ஏற்படுத்தப்பட்டு நீதிமன்றமும் கட்டப்பட்டது. மெட்ராஸ் மாகாணம் 1969 ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டது. அதன் தலைநகரமாக திகழ்ந்த மெட்ராஸ் 1996 ஆண்டு சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்று சென்னை பல்வேறு துறைகளில் தனது முத்திரையை பதித்துள்ளது. சென்னையில் தற்போது 1,22,00,000 மக்கள் வசிக்கிறார்கள். விளையாட்டு, ஆன்மீகம், கல்வி, போக்குவரத்து, மருத்துவம், அறிவியல், அரசியல், பொழுதுபோக்கு என அனைத்து வகைகளிலும் சென்னை நகரம் நாட்டின் மற்ற நகரங்களில் இருந்து தனித்துவம் பெற்று திகழ்கிறது. இன்று தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று வர்ணிக்கப்படும் சென்னை சில அம்சங்களில் நாட்டின் முதன்மை நகரமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. எல்லைப்புறங்களில் ஊடுருவலை தடுக்கவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தடுப்பு வேலிகளை அமைப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இம்மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசு பதவியேற்றவுடன் 45 நாட்களுக்குள் பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் வேலி அமைக்க 1129 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்கியதாகவும் அவர் கூறினார். எதிரிகள் சட்டவிரோதமாக ஊடுருவலை தடுக்கும் கொள்கையை மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிந்து நாடு கடத்தும் நடைமுறை கடுமையாக பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குவாண்டம் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கு மத்திய அரசு தனித்தனியாக தேசிய அளவிலான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் அறிவியல், தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றுக்கான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் ஆழ்கடல் இயக்கம் குறித்து பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அடுத்த 10 மாதங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செல்போன்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய திட்டங்களுக்கு இதுவரை இல்லாத சிறப்பு அம்சங்களுடன் செல்போன் மாதிரிகளை உருவாக்க 3 இந்திய நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செல்போன்கள் அடுத்த 10 மாதத்தில் சந்தையில் அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். செல்போன் வடிவமைப்பில் இந்தியாவிற்கு தனி அடையாளத்தை ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மேட் இன் புதுச்சேரி என்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெறும் என்றும், புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: புதுச்சேரி காந்தி திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி

0: சாமி, புதுச்சேரியில் மத்திய சிறு குறு அமைச்சகத்தின் செயல்திறனை உயர்த்துதல் மற்றும் விரைவுபடுத்துதல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். இத்திட்டத்தின் மூலம் வருகிற 30ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, புதுச்சேரியில் தனிநபர் வருவாய் 3.6 லட்சமாக உயர்ந்துள்ளது என்றும் புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகள் தான் இதற்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மாநிலத்தில் உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பட்டாம்பூச்சி பெயரை தாங்கிக் கொண்டு ட்ரோன் பறந்தது. கண்கவர் வானவேடிக்கை நடைபெற்றது. மேலும் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் பலவிதமான ராட்சச பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இதனை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், சிறுவர்கள் என அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர்.
1: தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 நிமிட விளம்பர நேர வரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 1994 தொலைக்காட்சி விதிகளில் செய்யப்பட்ட திருத்தம் குறித்து அறிவிப்பு இந்த அரசிதழில் வெளியானதை தொடர்ந்து இந்த முடிவு நடைமுறைக்கு வந்துள்ளது. முன்னதாக தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியம் உணரப்பட்டதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கொள்கைகள் கட்டாயத்தின் பேரில் மேற்கொள்ளப்படவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்கவுள்ளார். நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும் நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
2: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். டெவர் உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
8: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. நேரம் சரியாக 6:22, 20 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்கலாம். 2271760 2271770 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோடு நபரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்.
2: படம் வந்து தர்மதுரைங்க, பாடல் வந்து ஆண்டிபட்டி கணவாய். அந்த பாடல்
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
2: நன்றிங்க மேடம்.
1: மக்களே, நீங்களும் இதே மாதிரி உங்க விருப்பமான பாடல கேட்க எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனி இசை மேட்டு 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம். சரியாக 6:27:56 ஆயிற்றுக்கு அழைப்புல வந்திருக்கும் நேர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: கழுகு.

0: எது திரைப்படத்தின் பேர் என்ன? இதுல இருந்து ஆட்டாடி மனசுதான் ரெக்க கட்டி பறக்குதுன்னு சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும்.
1: ஓகே சூப்பர் சார், கேட்டுலாம் பாடல்.
0: தேங்க்யூ, பை.
1: நன்றி நன்றி நேர்களே. இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க ஃப்ரம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனிய இசை மேட்டு இதன் உச்சி 2.8 நேர்களே. சைவாலின் ஏன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நேரம். சரியாக 6:34 14 நொடிகள் ஆயிற்று. கழிப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: திரைப்படம் வந்து பாட்ஷா.
0: உங்க விருப்பமான பாடலை கேட்க கால் பண்ணுங்க 2271760 2271770 வெளியே நேர்கள் 0433 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நீரும் சரியாக 6:41:45 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்க எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இப்ப வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
1: திண்டிவனம் இளமங்கலம் கிராமம், ஆர் முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கேன் முருகன் சார், சொல்லுங்க.
1: நேர்களை
0: தொடர்ந்து கேளுங்க இனிய இசைமேட்டு. இது 102.8.
2: என்னம்மா கண்ணு

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதை நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:47:33 நொடிகள் ஆயிற்று. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம், சொல்லுங்க. சரி, யாருங்க இருந்து?
5: சரி, கொம்பாக்கம் சாம்பல் சிவம்.
4: சாம்பல் சிவம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு சின்னகிரி படத்துல இருந்து ராதை மலர்கள் ராதை மலர்கள் அப்படின்ற பாட்டு வேணும்.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
5: ஓகே, தேங்க்யூ மேடம்.
4: நன்றி, நன்றி சார். நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்க FM Rainbow டயல் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: நேயர்களே, சைபாலின் இயந்திர தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 6:55 ஆயிற்று. கழிப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: எங்கள் தோழிக்கு வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: பருவமழையில் நனைய வருவது ஒரு பாட்டு. நன்றி
2: நன்றி நன்றி சார்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசின் கொள்கைகள் கட்டாயத்தின் பெயரில் மேற்கொள்ளப்படவில்லை என்றும், மக்கள் நலன், வளர்ச்சி, மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மன்றக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொள்கை அளவில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். வேளாண்மை, கால்நடை வேளாண்மை, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்கவுள்ளார். புதுடெல்லி விக்யான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 27 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 26 ஆசிரியர்கள் மற்றும் 22 ஆசிரியர்கள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும், நாம் நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். 4 வயது குழந்தைகளுக்கான குளோர்பெனிரமைன் பேலேட் மற்றும் பெனிலைப்ரைன் ஹைட்ரோகுளோரைட் அடங்கிய அனைத்து மருந்து கலவைகளையும் உற்பத்திக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இளம் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சகம் ஒரு அறிவிப்பின் மூலம் 4 வயது குழந்தைகளுக்கு இந்த மருந்துகளை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில சட்டமன்றத்தில் இந்த ஆண்டு நவம்பர் 8 தேதியை தீபாவளி தினமாக அங்கீகரித்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களை தீபாவளி கொண்டாட்டங்களில் ஈடுபடுமாறு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மேட் இன் புதுச்சேரி என்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெறும் என்றும், புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக 7:03:05 ஆயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்கலாம். 2271760 2271770 வெளியூர் நேயர்கள் 0413 சேர்த்து டயல் பண்ணுங்க. அழைப்பில் வந்திருக்கும் நீங்க என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், கங்காதரன்.
1: கங்காதரன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு அபியும் நானும் திரைப்படத்துல இருந்து ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரு ஐக்கியம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
2: நன்றி மேம்.
1: நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க FM ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனிய இசை மேட்டு 102.8. பாடலுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி.

0: பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம். சரியாக 7:09 எட்டு நொடிகள் ஆயிற்றுக்கு அழைப்புல வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து
1: பேசுறீங்க?
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: அண்ணாமலை வந்தேன்டா பால்காரன் பாத்துறேன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க 2271760 2271770 வெளியூர் நேர்கள் 0413 என்ற கோல் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களை சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுகள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும், ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டுக்குள் உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும்

0: அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக் கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள தெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும் ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும் மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோர பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன் எடுத்தது. 170 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400+ வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ FM ரெயின்போ 102.8ல. இது மனம் விரும்புதே இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடல கேட்க FM ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல. மனம் விரும்புது நிகழ்ச்சியில வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: குமார்
1: நன்றி. நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க FM ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. இனி இசைமேட்டோ 102.8.

0: பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 லா கேட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக 7:32 ஏழு நொடிகள் ஆயிட்டு இருக்க. அழைப்புல வந்திருக்கும் நேயர், என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ராதாகிருஷ்ணன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: என்ன செஞ்சில
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி,
1: நன்றிங்க. ரொம்ப
0: இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடல கேட்க ஃப்ரம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. ஏனியா இசை மேட்டோ 102.8.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நேரம் சரியாக 7:38 மூன்று நொடிகள் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில வந்திருக்கும் நீயர் என்ன பாடல் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து?
3: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிர்தராஜன் மேடம். நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு பெரியண்ணா படத்துல இருந்து ஒரு அழகான பாடல், நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என்ற ஒரு இனிய பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
2: பாட்டாவே பாடிட்டீங்க, அருமை சார், நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நேர்களை இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்க ஃப்ரம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. 102.8

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல மன விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:44 ஆயிற்று. கழிப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். காற்றலையில் பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே மரம் விரும்புதே நிகழ்ச்சியோடு இணைவது கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேட்கொண்டிய மரத்தடி சரணமா.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: அன்புக்கு நானாடி திரைப்படத்திலிருந்து காத்தோடு பூவரச அந்த பாடலுமா.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். நன்றி.
2: நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நேரம் சரியாக 7:48 நொடிகள் ஆயிற்று. கழிப்பில் வந்திருக்கும் நீயர் என்ன பாடல் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
0: கணேஷ் ராஜா சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து கடலோர கவிதை, பாடல் வந்து கொடியிலே மல்லிகை பூ.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார், நன்றி.
1: எல் ஜெயச்சந்திரனுக்காக போடவும்.
0: கண்டிப்பா சார், நன்றி.
1: பின்னணி பாடகர்.
0: நன்றி சார், நன்றி. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே. நேரம் சரியாக 7:53 ஆயிடுச்சுக்கு. அழைப்பில் வந்திருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சசிகலா மேம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வைதேகி காத்திருந்தால் படத்துல இருந்து இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் மேம். நன்றி.
1: நன்றி மேடம் வாய்ப்புக்கு.
0: நேர்களை தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். வேளாண்மை, கால்நடை வேளாண்மை, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் விண்வெளி தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு குறித்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்கவுள்ளார். புதுடெல்லி விக்யான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 27 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 26 ஆசிரியர்கள் மற்றும் 22 ஆசிரியைகள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைந்து வருவதாகவும் நாம் நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆந்திரப்பிரதேசத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கல்வி, திறன் மேம்பாடு, நல்வாழ்வு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவது, விளையாட்டுத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த விவாதங்கள் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்தியஸ்தம் மற்றும் ஒருமித்த கருத்து அடிப்படையில் ஒரு பகுதியாக நடைபெறும் 3 நாள் சிறப்பு லோக் அதாலத்தின் முதல் நாளிலே உச்சநீதிமன்றம் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு கண்டுள்ளது. இந்த வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள திருமணம் மற்றும் சொத்து தகராறுகள், வாகன விபத்து, நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் இழப்பீடு தொடர்பான விவகாரங்கள், வரி தகராறுகள், தொழிலாளர் வழக்குகள் ஆகியவை அடங்கும். 4 வயது குழந்தைகளுக்கான குளோர் பெனிரமைன் மேலேட் மற்றும் ஃபினைல் ரிப்ரீன் ஹைட்ரோக்ளோரைடு அடங்கிய அனைத்து மருந்து கலவைகளின் உற்பத்திக்கு மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இளம் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சகம் ஒரு அறிவிப்பின் மூலம் 4 வயது குழந்தைகளுக்கு இந்த மருந்துகளை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. புதுச்சேரியில் மேட் இன் புதுச்சேரி என்ற நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உணவுப் பொருட்கள், மணல் சிற்ப போட்டி, இசை நிகழ்ச்சி ஆகியவை நடைபெறும் என்றும் புதுச்சேரியில் உற்பத்தியாகும் பொருட்கள் தனி லோகோவுடன் பட்டாம்பூச்சி சின்னத்தில் கிடைக்கும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
3: என்னடா சொல்ற?
2: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
3: கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா?
2: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
4: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.
5: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
6: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
7: அப்படியே பேசிட்டாலும்
5: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
8: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
6: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
5: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
8: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
6: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்ற வண்டி FM ரெயின்போவுக்கு.
9: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்து தேவானம். நான் ஆர்ஜே ரத்னா இன்று உங்களுடன். நேரம் 9:16:25. மௌனத்தின் யுத்தம் உன்னை கண்ட நொடியில் 1000 வார்த்தைகள் வரிசை கட்டி நிற்க உன் குரல் கேட்கும் வரை. பாடல் கேட்டு ரசிக்கலாம். 2 திரைப்படத்திலிருந்து

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்ததே வானம். நேரம் 9:21:34 ஆயிற்றுக்கு வைரமுத்து வரையில் கார்த்திக் மற்றும் சுசித்ரா இணைந்து பாடிய பாடல் மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசிக்கலாம். இனிய இசைமேட்டு 102.8.

இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்ததை வானம் வத்மே ஆர்ஜி ரத்னா. நேரம் 9:27:17. வெள்ளை காகிதத்தில் வரையப்பட்ட வண்ண ஓவியமே எங்கே இருந்த இத்தனை நாள்? பாடல் கேட்டு ரசிக்கலாம். தெனாவிட்டு திரைப்படத்திலிருந்து இனிய இசை மேட்டு 102.8.

இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்த தீவானம். நேரம் 9:32:47 ஆயிற்றுக்கு. மாலை வானத்தில் தனியாக பறக்கும் ஒரு நீர்பறவையின் பயணம் இது. பாடல் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்த தீவானம்.

இதுவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அல்லது தேன் சிந்து தெய்வானம். நேரம் 9:35 29 நொடிகள். கருமேகத்தில் திரையை விலக்கி பார்க்கின்றால் இரவில் மட்டும் வெண்ணிலவு வெண்ணிலவாக. பாடல் கேட்டு ரசிக்கலாம் வின்னர் திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நீரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை நூற்றி 2.8 தேன் சிந்து தேவானம். நேரம் 9:42 54 இருட்டை விழுங்கும் இரவு நீர நட்சத்திரங்களாக பாடல் கேட்டு ரசிக்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, சைபாலின் இன்று தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இசை மீட்டுக்களுடன் எஃப்எம் ரெயின்போவில் தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 9:47. அனைவர் மனதையும் கொள்ளையடித்த வல்லவள் கல்வி எங்கே சென்று படித்திருப்பாளோ அந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும்

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவையை 102.8 தேன் சிந்துதே வானம். கடலில் மீனாக இருந்த வளவல் எதற்காக கரையை நோக்கி வந்தால், பின் எதற்காக கடலிடமே சென்றாள்?

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம். வரிகள் இல்லாத வார்த்தைகள், வளைவுகள் இல்லாத வானவில்லை, வானொலியின் ஒளியில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதே வானம்.

இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அதாவது தேன் சிந்து தேவானம் நிறம். 10:05 13 நொடிகள் பாடல் கேட்கலாம். 10 என்றதுக்குள்ள இனிய இசையுமேட்டு 102.8.

இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்துதை வானம். நேரம் 10:10 22 நொடிகள். பாடல் கேட்கலாம். பட்டத்து யானை திரைப்படத்தில் இருந்து

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ தேன் சிந்ததைவான நேரம் 10:15:10 பாடல் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து இனிய இசை மீட்டு 102.8.

இன்பம் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ தேன் சிந்து தெய்வானம். நேரம் 10:20. கோடி கண்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவன் கண்கள் தேடுவது அவளைத்தான். பாடல் கேட்டு ரசிக்கலாம். செவஞ்சு ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமாய் நின்றிருக்கும் நீரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சிந்து தேவாலும் நீரம் 10:26:16 பாடல் கேட்கலாம். மின்னலின் கீற்றை தாங்க முடியாமல் தான் இப்படி கொட்டி தீர்க்கின்றதோ மழையாக இனிய இசைமேட்டு இதன் 102.8 தேன் சிந்ததை வானும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 லதத்தின் சிந்த தெய்வானம். நேரம் 10:32. என்ன ஒரு சத்தம்! குயிலின் ஒலியா? இல்லை, நதியின் ஒலியா? கிளிகள் முத்தமிடுது, அதன் சத்தம் தான் இப்படி வட்டமிடுது. பாடல் கேட்டு ரசிக்கலாம். பொன்னாகிய மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: இரவும் இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரைன் பபுதவை 102.8 தான் தேன் சிந்ததே வானம். நேரம் 10:36:39. மேக பந்தலில் வெண்ணிலா ஊஞ்சலாட அங்கு யார் விதைத்தார்கள் அந்த வெள்ளி நவமணிகளை பாடல் கேட்டு ரசிக்கலாம். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து இனிய இசையமேட்டு 102.8.
1: இளைய நிலா பொழிகிறதே

இனிப்பும் இசையுமா இணைந்திருக்கும் நேரும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தத்தியின் சிந்து தீவானம் நேரும் 10:41:47. தேடி தேடி பார்த்து அவன் கால்கள் கூட ஒய்ந்தது. கல்லியவள் விழிகளை மட்டும் காட்டிவிட்டு எங்கே போனாலோ. பாடல் கேட்டு ரசிக்கலாம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

ஹலோ, இசையுமா இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம். நேரம் 10:46:52 பாடல் கேட்கலாம். சத்யா திரைப்படத்திலிருந்து

இரவும் இசையுமாய் இணைந்திருக்கும் நேரம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தெய்வானம் நேரம் 10:51:39 பாடல் கேட்கலாம் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டி ஆர் ஒய் டிஎம்டி கம்பிகள். காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சாசி செந்தில் ஆண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும். மரியானா அகழி குறித்து வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை செய்தி மலர். புதுச்சேரி தயாரிப்பு பொருட்களான லட்சினை லோகா வெளியீடு விழா. கீழூரில் நடைபெற்ற சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா. 7:25 நலமாய் வாழ. புகையிலையின் நவீன மாற்றம் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 முதல் 7:40 வரை பி

0: WWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகள் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். 7:40 வணக்க மக்களை, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைவாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம் வாட்ஸ்அப் வழி ஒன்லி. 10:02 முதல் 10:32 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கேட் செட் கோ கேம் ஷோ. 10:32 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்கள் தோழா. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிப் கார்கி அவர்கள் எழுதிய தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் எபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதி மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். 4:00 முதல் 4:30 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங். 4:30 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு இதில் நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. 6:20 முதல் 6:30 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 6:30 முதல் 7:00 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே. 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நகர்ப்புறங்களில் முயல் வளர்ப்பு சந்தைப்படுத்துதலும் குறித்து கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். மாடி தோட்டமும் வருமானம் பெருகுதலும் கடலூர் மாவட்டம் பாலூர் காயத்ரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி காயத்ரி அவர்களின் உரை. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 8:00 வரை, 9:10:58 மதியம் 12:00 1:00 வரை மணிக்கொரு முறையும், 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களை இதுவரை கேட்டது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi held a meeting with the newly appointed national office bearers of the BJP at the party headquarters in New Delhi this evening. Besides BJP President Nitin Naveen, the meeting was attended by the party's national vice presidents and general secretaries, among others. The Prime Minister said in a social media post that organizational meetings are all about new ideas and perspectives aimed at strengthening the party and deepening connect with the people. He said it was a great interaction with fellow party colleagues and the new organizational team. Earlier, BJP National President Nitin Naveen held a meeting with the newly appointed national office bearers. The BJP president said that the BJP team is committed to working with full dedication and devotion for expanding the base of BJP to realize the resolve of Prime Minister Narendra Modi to make India a developed nation. Mr. Nitin Naveen informed that during the meeting, the BJP also passed a resolution regarding the honour and protection of the historical legacy of Vande Mataram. In the resolution, the party has condemned and unequivocally